0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இப்பொழுது முதல் இரவு ஒளிபரப்பை தொகுத்து வழங்க கலையகத்தில் உங்களோடு உங்கள் தொழுமையுள்ள கமல் பாரதி.

இன்று மே மாதம் 28 தேதி வியாழக்கிழமை. இரவு 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். பத்து முப்பதற்கு நேர்கள் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றும் எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கிறார். 10:45 உங்களை மகிழ்விக்க வருகிறார் சைக்கிள் கடை கந்தசாமி. 11 திரைப்புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். 12 முதல் 1 வரை உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காலை 9 வரை சிஎம்ஆர் தமிழகமின் நிகழ்ச்சிகளோடு இணைந்து பயணிக்கலாம். இன்றைய நாளில் டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 16°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 14 km வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 12°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறியொரு மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 3% குறைவடைகிறது. 3% குறைவடைந்து 170.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இருந்த போதிலும் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே 9 பின்னராக பல இடங்களிலுமே நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைவாகவே சாதாரண தர எரிபொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேவை இருப்பவர்கள் தேவையான நேரத்தில் உங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். கலைக நேரம் 9:06.

0: கலை நேரம் 9:10. ஒடித்த பாடல் கருப்பு திரைப்படத்திற்காக ஒடித்தது. பாடல் கணிசை சாய் அபேங்கர், பாடல் வரிகள் அசல் கோலார் மற்றும் அருண் ஆகியோர். பாடலை சிலம்பரசன், அசல் கோலார், சாய் அபேங்கர் ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள். உங்களின் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற KM Business Solutions 647-522-1775 Food Handlers Certificate, Smart Service Licenses, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll and Accounting சேவைகள். இவற்றுடன் அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகிறது KM Business Solutions. கெனடியன் செப்பர்ட் சந்திப்புக்கு அருகிலே வாரத்தில் 7 நாட்களும் உங்களுக்கான சேவையை வழங்குகிறது KM Business Solutions. விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-522-1775 KM Business Solutions.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் mega sale.
7: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. கலைய நேரம் 9:15. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். சர்வதேச நாணயத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் நீடித்த கடன் வசதியின் மதிப்பாய்வுகள் இலங்கைக்கு சாதகமாக நிறைவடைந்துள்ள நிலையில் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நாட்டை வெற்றி பெறச் செய்வே இணைந்துள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீஸ் ஜெயவீர தெரிவித்திருக்கிறார். கல்வித்துறையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். காவல்துறையின் தேடுதலில் சந்தேக நபர்கள் பயணித்ததாக கூறப்படும் 2 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. சென்னையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறவிருந்த சிங்கப்பெண் சிறப்பு படையணியின் ஆரம்ப விழா திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆல்பர்டாவின் பிரிவினை குறித்த வரவிருக்கும் பொது வாக்கெடுப்புக்கான கேள்வி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இது கடந்த வாரம் ஆல்பர்டாவின் முதலமைச்சர் டேனியல் ஸ்மித் அறிவித்ததை ஒத்திருக்கிறது. டொனால்டு ட்ரம்பின் உருவம் பொறிக்கப்பட்ட $250 நாணயத்தால் ஒன்றை வடிவமைத்திருப்பதாக அமெரிக்க நிதித்துறையின் அமைச்சர் ஸ்காட் பெசன் தெரிவித்திருக்கிறார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
2: உலகம் முழுவதும் 101.3 www.cmr.fm.
1: கலைய நேரம் 9:16. ஒலிக்கும் பாடல். தெற்கத்திக்கல்லன் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது இசைஞானியின் இசையல். எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
4: உலகம் முழுவதும் 101.3
5: கலைக நேரம் 9:22. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுட்காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795 ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற உங்கள் நம்பிக்கைக்குரிய காப்புறுதி முகவர் நவீன்.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
7: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் கிளிக்கூட்.ca
8: Everything okay, no problem and it's nam.
9: Bar kalam closing da, tadikira nadik.
10: The customer you're trying to reach is not available.
7: Pradeep Selvam,

0: விலை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதி செல்லத்துக்கு தேங்க்ஸ்
2: செல்லம் இல்லடா செல்வம்
1: சரி சரி
3: ஒளிக்கும் பாடல் பி சுசீலா பாடியது. பாடல் கணிசை மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன். இதே கமலம் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல்.

0: வணக்கம். இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தற்போதைய அரசாங்கம் தனது முழுமையான 5 காலத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். நெடுந்தீவு போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் நெடுந்தாரகை மற்றும் வடதாரகை படகுகளின் திருத்த பணிகள் நிறைவடைந்த பின் அடுத்த மாதத்தில் சேவைக்கு கையளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஊழல் செய்தால் அடுத்த நிமிடமே பதவி பறிக்கப்படும் என கட்சியினருக்கு தமிழக வெற்றிக்கழக அமைச்சர் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
1: இலங்கை செய்திகள்.
0: நெடுந்தீவு, ஊர்காவத்துறை, காரைநகர் மற்றும் வேலணை ஆகிய தீவக பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் புதன்கிழமை வேலணை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் நெடுந்தீவு மக்களின் கடற்போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. நெடுந்தாரகை மற்றும் வடத்தாரகை ஆகிய இரு பயணிகள் படகுகளும் திருத்தப் பணிகள் நிறைவடைந்த அடுத்த மாதம் நடுப்பகுதியில் மீண்டும் சேவைக்கு தயாராகும் என வடப்பிராந்திய கடற்படை தளபதியால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை போக்குவரத்துக்காக வாடகை படகொன்றை அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான தர நிர்ணய பரிசோதனைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுவதாகவும் நெடுந்தீவு பிரதேச சபை செயலாளர் தெரிவித்தார். அதேவேளை குறித்த கலந்துரையாடல் முடிவடைந்த பின்னர் காங்கிரசன் துறை கடற்படை இறங்குத்துறையில் கடற்படையினரால் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படும் நெடுந்தாரகை படகினை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் தனது முழுமையான 5 காலத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் இந்த முயற்சிக்கும் தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். தற்போதைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டால் மீண்டும் பழைய அரசியல் சக்திகளோ சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி தரப்போ அல்லது பொதுஜன பெருமுன தரப்போ ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஆட்சிக்கு வந்தால் நாடு மீண்டும் பழைய பாதைக்கு செல்லும் என்றும் அது மீண்டும் ஒரு வீழ்ச்சியான நிலையை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். தற்போதைய அரசாங்கத்தில் குறைபாடுகள் இருப்பதை அவர் மறக்கவில்லை. மக்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இன்னும் நிறைவேறவில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். எனினும் முந்தைய அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய ஆட்சியாளர்களிடம் ஊழலுக்கு எதிரான நேர்மையான நோக்கம் இருப்பதாகவும் அரச வளங்களை பாதுகாக்கும் எண்ணம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா குறித்து கருத்து தெரிவித்த அவர் பதவியேற்ற காலத்தில் ஊழலுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க ஒரு சிறந்த வாய்ப்பு இருந்ததாக தெரிவித்தார். ராஜபக்சே அரசாங்கத்தில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நிலைமை வேறாக இருந்திருக்கும் என்றும் ஆனால் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்த தவறியதால் மக்கள் அவரை நிராகரித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ் மாநகரசபைக்கு சொந்தமான திருவள்ளூர் கலாச்சார மண்டபத்தினை மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது ஜேவிபியின் இனவாதத்தின் உண்மை முகம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினை சிங்களமயப்படுத்தும் இலங்கையரசின் சதிகள் தொடர்பில் இலங்கை தமிழ்ச கட்சி தொடர்ந்து மௌனமே காத்து வருகிறது. யாழ்மாண் சபைக்கு சொந்தமான திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினை மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது ஜேவிபியின் இனவாதத்தின் உண்மை முகம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியிருக்கிறார். தமிழ் மக்களுக்காக யாழ்மாண் சபைக்கு சொந்தமான இந்திய நிதியுதவியின்கள் கட்டப்பட்ட திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தமிழ் மக்களுக்கு தனியார் அடையாளமாகும். அந்த அடையாளத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக புத்த சாசன அமைச்சையும் இணைத்து மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது தேசிய மக்கள் சக்தி போர்வைக்குள் செயல்பட்டு வருகின்ற ஜேவிபியின் இனவாத உண்மையான முகமாகும். ஏனென்றால் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு மதம் மற்றும் கலாச்சார அலையங்களை அளிப்பதிலும் திரிவுபடுத்துவதிலும் புத்த சாசன அமைச்சு அதன் கீழ் உள்ள தொல்பொருள் திணைக்களத்தின் மூலம் திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அத்தகைய அனைத்து செயல்பாடுகளும் தேசிய மக்கள் சக்தி பூர்ண ஆதரவை வழங்கி வருவதோடு ஜேவிபியின் சித்தாந்தத்தை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொண்டு வருகிறது. அதோடு தொடர்ச்சியாகவே திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை தமிழ் மக்களும் இந்த பிரிப்பதற்காக நம்பிக்கை பொறுப்பிருந்தி என்ற போர்வையில் புத்த சாசன அமைச்சை உள்வாங்கியிருக்கிறது. ஜாழ்மான் சபைக்கு சொந்தமான மாகாண அதிகாரங்கள் உள்ள கட்டமைப்பு ஒன்றினை மத்தியின் அதிகார வரம்புக்குள் உள்ளிருப்பது எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவும் கயந்தகுமார் பொன்னம் தெரிவித்திருக்கிறார். எனினும் தமிழிசை கட்சி வசமுள்ள ஜாழ்மான் சபை நிர்வாகம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டப விடயத்தில் மௌனம் காத்து வருகின்றமை கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
0: சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் ஸ்மார்ட் போன் பயன்பாடு மற்றும் திரை அடிமைத்தன்மை குறித்த கவலைகளுக்கு மத்தியில் பெற்றோரை இலக்கு வைத்து விழிப்புணர்வு திட்டங்களை நாடாளுமன்ற ரீதியில் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்திருக்கிறார். அண்மையில் பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் அவதானிக்கப்பட்டதாக ஆங்கில நாளிதழுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இக்கலந்துரையாடலில் டிஜிட்டல் விவகார அமைச்சு, கல்வி அமைச்சு, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ஆகியவற்றுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் யூனிசெஃப் உள்ளிட்ட சர்வதேச சிறுவர் நல அமைப்புகளும் பங்கு பற்றின. பல பெற்றோர்கள் தங்களது அன்றாட வீட்டு வேலைகளை செய்யும்போது தங்களது பிள்ளைகளை அமைதியாக வைத்திருக்க அல்லது அவர்களின் கவனத்தை சிதைத்திருப்ப ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகின்றனர். தங்களின் வசதிக்காக மிகச்சிறிய வயதிலேயே பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன்களை அறிமுகப்படுத்துவதால் பிள்ளைகள் படிப்படியாக திரைகளுக்கு அதிக அளவில் அடிமையாகும் நிலைமை ஏற்படுகிறது. எனவே இந்த விழிப்புணர்வு திட்டங்களில் சிறுவர்களை விடவும் பெற்றோரை வழிநடத்துவதிலேயே அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் மத்தியில் திரை அடிமைத்தனம் அதிகரிப்பதற்கு பெற்றோரின் இந்த அணுகுமுறையை மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த அனுமதிப்பதன் மூலம் அவர்கள் தீங்கு விளைவிக்கும் இணையவழி உள்ளடக்கங்கள், சுரண்டல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாகும் பெரும் அபாயம் உள்ளதாக பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன மேலும் எச்சரித்திருக்கிறார். முன்னைய ரணில் அரசினை தொடர்ந்து பூநகரி கிராஞ்சி பகுதியில் கனிய வளங்களை சூறையாட தேசிய மக்கள் சக்தியும் களமிறங்கியிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: முன்னைய ரணில் அரசினை தொடர்ந்து பூநகரி கிராஞ்சி பகுதியில் கனிய வளங்களை சூறையாட தேசிய மக்கள் சக்தி அரசும் களமிறங்கியுள்ளது. இந்த நிலையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பூநகரியின் கிராஞ்சி மற்றும் பொன்னாவளி வெளிப்பாடு பிரதேசத்தைச் சேர்ந்த 5 கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் காற்றாலை, கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்களினால் மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் மண்வளம் அபகரிக்கப்பட்டு வருகிறது. அத்தகைய செயல்பாடு தொடர்ந்தும் இடம்பெற்றே வருகிறது. கடந்த கரகால அரசாங்கங்கள் செய்ததையே அனைத்து அரசாங்கம் செய்ய அமல்படுகிறது. கடந்த அரசாங்கங்கள் இனங்கண்ட இடங்களில்தான் கனிம மண் அகழ்வு, காற்றாலை திட்டம் போன்றவற்றை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்கிறது. அவ்வாறான திட்டங்களால் மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றனர். அவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடியேற்றத்தையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும். ஆனால் அத்தகைய சூழல் இங்கில்லை. கிட்டத்தட்ட கிராஞ்சி பகுதியில் 8000 தென்னைகளை அழித்து குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தான் புதியதொரு கட்சியை உருவாக்கியுள்ளதாகவும் இவர் இறுதி முதல் அக்கட்சியின் ஊடான அரசியல் நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகும் என்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். புதிய அரசியல் சக்தியொன்றின் தேவை நாட்டுக்கு காணப்படுகின்றது. எமது புதிய கட்சியில் எவ்வாறான தகுதியுடைய நபர்களை இணைக்க வேண்டும் என நாம் சில கடுமையான நெறிமுறைகளை வகுத்திருந்தோம். அந்த நிர்ணயங்களுக்கமைய தற்போது 75% ஆரம்பகட்ட பணிகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டிய தகுதியும் தூய்மையான பின்னணியும் கொண்ட நபர்களை தேடும் பணிகள் தற்போது எம்மால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கட்சியின் ஆரம்ப காலகட்டத்தில் நானே இந்த புதிய கட்சிக்கு தலைமை வகித்து வழிநடத்துவேன். அதன் பின்னர் கட்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய தகுதியான சிறந்த இளைய தலைமுறையினருக்கு தலைமைத்துவ இடம் தாராளமாக அளிக்கப்படும். தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசு நாட்டுக்கு நன்மை பயக்கும் வகையில் வலுவாக பயணித்தால் அதற்கு எமது தரப்பிலிருந்து சாதகமான ஆதரவும் வழங்கப்படும். ஆனாலும் ஜனநாயக நாடொன்றில் அரசை கண்காணிப்பதற்கும் தவறுகளை தட்டி கேட்பதற்கும் பலமான சிறந்த மாற்றுச் சக்தி ஒன்று எப்போதும் களத்தில் இருக்க வேண்டும். அந்த பொறுப்பை எமது புதிய கட்சி ஏற்கும். எனவே தற்போது நாடாளுமன்றத்தில் எதிரணியில் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி வரும் பழைய அரசியல் கட்சிகளை மக்கள் முற்றாக புறக்கணிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் இல்லாத காரணத்தால் செயலாளரிடம் அவர் சமர்ப்பித்தார். இதைத் தொடர்ந்து அந்த மாநில முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்கவிருக்கிறார். கர்நாடகாவில் கடந்த 2023 நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோகமாக வெற்றி பெற்றது. ஆனால் முதல்வர் பதவி யாருக்கென்பதில் கடும் போட்டி ஏற்பட்டது. மூத்த தலைவர்களான சித்தராமையா, டி கே சிவகுமார், ஜி பரமேஸ்வர் ஆகிய மூவருக்கும் இடையே இந்த போட்டி நிலவியது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் சித்தராமையாவுக்கு முதல்வர் பதவியும் டி கே சிவகுமாருக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டது. அப்போது இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்க காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஊழல் செய்தால் அடுத்த நிமிடமே பதவி பறிக்கப்படும் என கட்சியினருக்கு தமிழக வெற்றிக்கழக அமைச்சர் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக்கழக கட்சி தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கட்சியினர் இணையும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆனந்த் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊழல் செய்ய மாட்டோம் என்பதை நாம் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊழல் செய்தால் அடுத்த நிமிடமே பதவி பறிக்கப்படும். ஊழல் செய்தால் அடுத்த வினாடியே எம் மீது முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுத்து விடுவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நாம் எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்ய வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்வதுதான் எமது நோக்கமாக இருக்கும். நாம் எல்லோருக்கும் ஒற்றுமையாக இருந்து பஞ்சாயத்து தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நாம் பணி செய்யப் போகின்றோம். முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இன்றைக்கு கட்சியில் வந்து இணைகின்றனர். தொகுதியில் இருக்கும் பிரச்சனைகளை எம்மிடம் தெரிவித்தால் அமைச்சர்கள் உடனடியாக செய்து கொடுப்பார்கள். மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தாலும் தமிழக வெற்றிக்கழகத்தில் உரிய மரியாதை கொடுக்கப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் மேலும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்போதைய அரசாங்கம் தனது முழுமையான 5 ஆண்டு காலத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபொன்சேகா தெரிவித்திருக்கிறார். நெடுந்தீவு போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படும் நெடுந்தாரகை மற்றும் வடதாரகை படகுகளின் திருத்தப் பணிகள் நிறைவடைந்த பின் அடுத்த மாதத்தில் சேவைக்கு கையளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஊழல் செய்தால் அடுத்த நிமிடமே பதவி பறிக்கப்படும் என கட்சியினருக்கு தமிழக வெற்றிக்கழக அமைச்சர் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்லட்சுமியின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10:00 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

கலைக நேரம் 9:45. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தேரத்திற்கு 14 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 12°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் காற்று வடக்கு நோக்கி மணித்தேரத்திற்கு 20 km வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாதம் 29ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை. நாளை நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக 26°C, அதி குறைந்த வெப்பநிலையாக 9°C காணப்படும். நாளைய நாள் வானம் தெளிவாக இருக்கும். பகல் பொழுதில் சூரிய ஒளி நிரம்பிய நாளாக இருக்கப் போகிறது. மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 20°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய நாளில் பின்னிரவிலும் அதி குறைந்த வெப்பநிலையாக 11°C இருக்கும். அன்றைய நாளின் பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மாதத்தின் நிறைவு நாள் மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதிகூடிய வெப்பநிலையாக 22°C பகல் பொழுதில் காணப்படும். அன்றைய நாளும் சூரியொளி நிரம்பிய நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 11°C இருக்கும். பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். தொடர்ந்து பெரும்பாகத்தின் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. 3% குறைவடைந்து இன்று நள்ளிரவின் பின்னர் விற்பனை விலையாக 170.9% காணப்படும்.

0: காதுக்கினிய இம்கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்.
1: ஒழிக்கும் பாடல் மதுரம் இசை தொகுப்பிலிருந்து ஒழிக்கிறது. பாடல் காணிசை கிரிதரன் குணரட்னம், பாடலை முல்லையூர் பாஸ்கரன் மற்றும் எலிசபெத் மாலினி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: ஒழித்த பாடல் மதுரம் இசை தொகுப்பிலிருந்து ஒழித்தது பாடல் காணிசை கிரிதரன் குணரட்னம். பாடலை பாடியிருந்தார்கள் முள்ளையூர் பாஸ்கரன், இவர் சிஎம்ஆர் தமிழ்ஃபிமின் ஆரம்ப கால விளம்பர பிரிவின் முகாமையாளராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் எலிசபெத் மாலனி முறையாக சங்கீதத்தை பயின்றவர். இவர் ஜெர்மனியிலே பிறந்தவர். இவருக்கு தமிழ் எழுத வாசிக்க தெரியாது. ஆனால் அனைத்து பாடல்களையுமே ஜெர்மனிய மொழியில் அல்லது ஆங்கிலத்தில் எழுதி சிறப்பாக பாடி அந்த காலங்களிலே புகழ்பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைக நேரம் 9:52. தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில். மிசிசாக பிராம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்போது மார்க்கத்தில். இலக்கம் 75.95, மார்க்கம் வீதியில் யூனிட் இலக்கம் 5 அமைந்திருக்கிறது. வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பமாகின்றது. மேலும் அடுத்த ஒரு மாதத்திற்கு 0% வட்டி வீதத்தில் நகைக்கு பணம் கொடுக்கப்படும். மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரிமிட்பி ஊடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிர்வாகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இலக்கம் 75.95, மார்க்கம் ரோட், யூனிட் 5 தாமோர் நிறுவனம். விவரங்களை பெற்றுக்கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9056677200, 9056677200, 9056677200.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 9053029494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: ஆயிஷா சில்க், 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சியறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000-க்கும் மேற்பட்ட லெஹிங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை தெரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116. பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க்.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: வணக்கம். இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவிற்குள் எபோலா நோய் பரவாமல் தடுப்பதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளின் விளைவாக 24,000 மேற்பட்ட பயண ஆவணங்கள் இடைநிறுத்தப்படக்கூடும் என்று குடியேற்றத்துறை தெரிவித்திருக்கிறது. மனித செங்கல் அடங்கிய சாம்பல் கலசத்தின் உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்காக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கெக்கட்டுலாம் நகர காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஈஷாக் டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வெள்ளிக்கிழமை வாஷிங்டன் பயணம் மேற்கொள்வார் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இன்று வியாழக்கிழமை அறிவித்திருக்கிறது. குவைத் மீதான ஈரான் ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க இராணுவம் கண்டித்திருக்கிறது.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவிற்குள் எபோலா நோய் பரவாமல் தடுப்பதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளின் விளைவாக 24,000 மேற்பட்ட பயண ஆவணங்கள் இடைநிறுத்தப்படக்கூடும் என்று குடியேற்றத்துறை தெரிவித்திருக்கிறது. ஜனநாயக குடியரசு, காங்கோ, உகண்டா மற்றும் தென் சூடான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கான பல்வேறு குடியேற்ற மற்றும் பயண ஆவணங்களை 90 நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த இடைநிறுத்த நடவடிக்கை மே 27 அன்று இரவு நடைமுறைக்கு வந்தது. மே 19 நிலவரப்படி சுமார் 12,600 காங்கோ குடியிருப்பாளர்களிடமும் 11,500 உகண்டா குடியிருப்பாளர்களிடமும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இருந்ததாக அந்த துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மே 21 நிலவரப்படி 470 தென் சூடான் குடியிருப்பாளர்கள் செல்லுபடியாகும் குடியேற்ற பயண ஆவணங்களை கொண்டிருந்ததாக அரசாங்கம் மதிப்பிடுகிறது. இந்த நடவடிக்கைகளை குடியுரிமையின் அடிப்படையில் அல்லாமல் வசிக்கும் நாட்டின் அடிப்படையில் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளன என்று அந்த துறையின் செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார். எனவே அந்த 3 நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தும் தற்போது அந்த நாடுகள் எதிலும் வசிக்காதவர்கள் இந்த நடவடிக்கையால் பாதிக்கப்பட மாட்டார்கள். பாதிக்கப்பட்ட அந்த 3 நாடுகளிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மீதான முடிவுகளை அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அதேவேளையில் கடவுச்சீட்டுகள், நிரந்தர குடியிருப்பு அட்டைகள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு பயண ஆவணங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து பரிசீலித்து செயலாக்கும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கனடாவில் வசிப்பவர்களுக்கான விசா நீடிப்பு விண்ணப்பங்கள் தொடர்ந்து வழக்கமான நடைமுறைகளின்படியே செயலாக்கப்படும். எபோலா பாதிப்புள்ள பகுதிகளிலிருந்து கனடாவிற்கு எவரும் 21 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த நடவடிக்கை ஆகஸ்ட் 29 அன்று காலாவதியாகும் வகையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மனித எச்சங்கள் அடங்கிய சாம்பல் கலசத்தின் உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்காக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக முயற்சி செய்து வரும் நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கோக்விட்லாம் நகர காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கிறார்கள். ஜெர்மன் எழுத்துக்களுடன் கூடிய அந்த பச்சை நிற சாம்பல் கலசம் 2022 ஜூலை 27 பொதுமக்களில் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோக்விட்லாம் காவல்துறையினர் புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கோக்விட்லாம் மற்றும் ஃபோர்ட் கோக்விட்லாம் நகரங்களின் எல்லைக்கருகில் உள்ள கார்டன் அவென்யூவில் அதை கண்டுபிடித்த நபர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார். அன்று முதல் அந்த எச்சங்களை யாரிடம் ஒப்படைப்பது என்பதை கண்டறியும் பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. 2012 இறந்த 25 இளைஞரின் பெயர் அந்த கலசத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றும் மரியாதை நிமித்தமாக அந்த பெயரை வெளியிடப் போவதில்லை என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கலசத்தை உரிய பாதுகாவலரிடம் ஒப்படைப்பதற்காக இறந்தவரின் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களை கண்டறிய புலனாய்வாளர்கள் விரிவான தேடுதல் நடவடிக்கையை நடத்தியுள்ளனர் என்று கார்பரல் ஜோன் கிரஹாம் அந்த அறிக்கையில் கூறினார். கலசத்தின் மூலத்தை ஜெர்மனி வரை கண்டறிவது உள்ளிட்ட சில தடயங்கள் உட்பட ஏராளமான புலனாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் இறுதியில் சரியான நபரை கண்டுபிடிப்பதில் எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: குவைத் மீதான ஈரான் ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க இராணுவம் கண்டித்திருக்கிறது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே மீண்டும் தாக்குதல்கள் பரிமாறப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்தை கொடூரமான போர் நிறுத்த மீறல் என்று அது விவரித்திருக்கிறது. AFP செய்தி அறிக்கையின்படி இந்த இராணுவ நடவடிக்கை மேற்கு ஆசியா முழுவதும் நிலவும் பலவீனமான போர் நிறுத்தத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஒருபோதும் பொது அறிக்கையில் இந்த பதற்ற அதிகரிப்பை விவரித்திருக்கிறது. மேலும் குவைத் தாக்குதலை பரந்த அளவிலான வான்வழி மோதல்களின் தொடர்ச்சியுடன் தொடர்புபடுத்தியிருக்கிறது. ஈரான் படைகள் 5 ஒருவழி தாக்குதல் ட்ரோன்கள் ஏவிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த ஏவுகணை தாக்குதல் நிகழ்ந்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கூறியிருக்கிறது. 5 ட்ரோன்களையும் அமெரிக்க படைகள் வெற்றிகரமாக இடைமறித்ததாகவும் 6வது ட்ரோன் ஏவப்படுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததையும் அமெரிக்க இராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. சர்வதேச மத்தியஸ்தர்கள் போர் நிறுத்தம் ஒரு வெளிப்படையான மோதலாக மாறுவதை தடுக்க போராடி வரும் நிலையில் சமீபத்திய துப்பாக்கிச் சண்டையானது தற்போதைய பதற்ற நிலையின் தீவிரமான நிலையற்ற தன்மையை காட்டுகிறது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஈசாக் டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வெள்ளிக்கிழமை வாஷிங்டன் பயணம் மேற்கொள்வார் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்திருக்கிறது. ஈரானுடனான தற்போதைய அமெரிக்க இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ஒரு நீண்டகால அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான இஸ்லாமாபாத்தின் ராஜதந்திர முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த பயணம் நடைபெறுகிறது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையின்படி டாரும் மார்கோ ரூபியோவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய பிராந்திய சர்வதேச நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான செனட்டர் முகமது இசாக் டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மறு ஆய்வு செய்வார் என்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் தொடர்பான விவாதங்களில் பாகிஸ்தான் சமீப காலமாக தன்னை ஒரு தீவிரமான ராஜதந்திர பேச்சுவார்த்தையாளராக நிலைநிறுத்தியிருக்கிறது. லெபனான் எல்லைக்கருகே ஹிஸ்புல்லா ஆலிலா விமானம் நடத்திய தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய வீரர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் ஆதரவு பெற்ற இந்த அமைப்புடனான போரில் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழந்த வீரர்களின் எண்ணிக்கை இதன் மூலம் 24 உயர்ந்திருக்கிறது. வடக்கு இஸ்ரேலில் நடைபெற்ற ஒரு இராணுவ நடவடிக்கையின் போது வீரமரணம் அடைந்தவர் 20 சார்ஜென்ட் ரோட்டம் யானா என்ற இராணுவ அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தில் ஒரு இருப்பு படை வீரர் படுகாயமடைந்ததாகவும் மற்றொரு வீரர் மீதமான காயங்களுக்கு உள்ளானதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: கொழும்பு சுகாதார உள்ளக விளையாட்டரங்கில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற 18 ஆண்களுக்கான தெற்காசிய வலய ஆசிய கிண்ண பகுதிக்கான போட்டியில் இந்தியா 5 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதல் 2 ஆட்டு நேர பகுதிகளில் திறமையாக விளையாடிய இலங்கை இடைவெளியின் போது 43-40 வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தது. எனினும் இடைவெளியின் பின்னர் 72-77 வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த போட்டி முடிவு எத்தகையதாக இருந்த போதிலும் இலங்கையும் இந்தியாவும் நாளை வெள்ளிக்கிழமை 7 ஆரம்பமாகவிருக்கின்ற இறுதிப் போட்டியில் மீண்டும் சந்திக்கவிருக்கின்றன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்தியாவின் அகமதாபாத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருக்கின்ற 18 ஆசிய கிண்ண கூடைப்பந்தாட்ட சாம்பியன்ஷிப்பில் பங்கு பெற தகுதி பெறும். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவிற்குள் எபோலா நோய் பரவாமல் தடுப்பதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளின் விளைவாக 24,000 மேற்பட்ட பயண ஆவணங்கள் இடைநிறுத்தப்படக்கூடும் என்றே குடியேற்றத்துறை தெரிவித்திருக்கிறது. மனித எச்சங்கள் அடங்கிய சாம்பல் கலசத்தின் உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்காக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கொக்கோட்டலம் நகர காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இசாக் டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வெள்ளிக்கிழமை வாஷிங்டன் பயணம் மேற்கொள்வார் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை அறிவித்திருக்கிறது. குவைத் மீதான ஈரான் ஏவுகணை தாக்குதலை அமெரிக்க இராணுவம் கண்டித்திருக்கிறது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: கலையங்க நேரம் இரவு 10:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியில் தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே 30 சனிக்கிழமை 4:00 மார்க்கம் அண்ட் லோரன் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362 பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்புகளை வெளியிட்டு விழா மே 30 சனிக்கிழமை 4:00, இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286 கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: கலையக நேரம் இரவு 10:14. நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. டொரண்டோவின் தற்போதைய மழை 16 செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி 14 பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 12 காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்தில் ஏற்படும் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 3% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 170.9% காணப்படும்.
1: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: ஒலிக்கும் பாடல் என் மனசு பாடுது இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது. பாடல் வரிகளை ஃபரீடே ஜவுசக்கி எழுதியிருக்கிறார். பாடல் கணிசையை எம் மோகன்ராஜ் வழங்கியிருக்கின்றார். இவர் இலங்கையின் புகழ்பூத்த இசையமைப்பாளர்களிலே ஒருவரான ஆர் முத்துசாமி மாசரின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய 2 செல்வங்களும் இசைத்துறையில் இருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஈழத்து இசைத்துறைக்கு தனது அளப்பரிய பங்களிப்பை வழங்கியவர் எம் மோகன்ராஜ். இவர் அப்சராஸ் என்ற இசைக்குழுவை உருவாக்கி அதிலே பல கலைஞர்களோடு பல பாடல்களை உருவாக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பொன் சுபாஷ்சந்திரன். இவர் கனடாவிலே வசித்து வருகின்ற பொன் சுந்தரலிங்கம் அவர்களுடைய சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: உலகம் முழுவதும் 101.3
1: கலைக நேரம் 10:20 நிமிடம். உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற KM Business Solutions 647-522-1775 647-522-1775 Food and Less Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll and Accounting சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவற்றுடன் அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெரிவாக விளங்குகிறது KM Business Solutions. கெனடியன் செப்பட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் சேவைகளை வழங்குகிறது KM Business Solutions. அலையுங்கள் 6475221775 647-522-1775 647-522-1775 கெனடியன் செப்பட் சந்திப்புக்கு அருகில் உங்களுக்கான சேவையை வழங்கி வருகிறது KM Business Solutions.
2: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 905-667-7200
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
5: சுகந்தன் 416-540-6269
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443
10: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: ஒழிக்கும் இந்த பாடல் இனிய உறவு பூத்தது திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் மனோ சித்ரா பாடியதே.

0: வன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: கலைக நேரம் 10:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. விளம்பரங்களை அடுத்து வானொலிக்கு வருகிறது செய்தியின் பின்னணியில்.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. கடந்த 20 வரை

0: இடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: CM தமிழ் FM 101.3.
6: கலக நேரம் 10:32. நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் FM 101.3 நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றைய செய்தியின் பின்னணியிலும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் சுரேஷ் தர்மா.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம் வணக்கம் கமல் பாரதி, வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், இன்று அதாவது அமெரிக்காவிலே நியூயார்க் நகரிலே செல்வந்தர்கள் மத்தியிலே, வர்த்தகர்கள் மத்தியிலே, தொழிலதிபர்கள் மத்தியிலே எமது கனடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த உரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நீங்கள் கனடாவிலே முதலிடுவதன் மூலமாக கனடாவை வலுப்படுத்துவதோடு உங்களுடைய மேக் அமெரிக்கா கிரேட் என்கின்ற அந்த திட்டத்தை கூட நீங்கள் மேலும் வலுவடைய செய்வீர்கள் என்ற ஒரு காத்திரமான உரையை நிகழ்த்தியிருக்கின்றார். இது அங்கே எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இந்த உரைக்கு அங்கே எப்படி ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது?
1: நிச்சயமாக, மாக்கானி அவர்கள் தனது ஆளுமை கனடாவில் நிரூபிக்கப்படுவதற்கான ஒரு காலத்தை கொண்டிருக்கின்ற பொழுதும் உலக அளவில் அவருடைய ஆளுமை அல்லது பேச்சு திறன் என்பது அதிவேக வரவேற்பை பெறுவதாகவும், உலக மட்ட தலைவர்களிடையே முதன்மையான தலைவராக அவர் மிளிர்கின்றார் என்பதற்கு இன்று இரண்டாம் உதாரணமாக இடம்பெற்ற விடயமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய பேச்சு மிகவும் ஆளுமை உள்ளது என்பதை விட ஆணித்தரமான விடயங்களை கூறுகின்ற பொழுது இருந்த தெளிவு மற்றும் அவருடைய குரல் வளத்தின் அதாவது பிரயோகம் ஆளுமையின் வெளிப்பாடாக அந்த குரலை தேவையான இடத்தில் எவ்வாறு பிரயோகிப்பது போன்ற ஏற்கனவே அவருக்கு அதாவது பழக்கப்பட்டதாக இருந்த தனது அனுபவத்தின் திறனான அந்த பேச்சு அங்கே வரவேற்பை பெறுவதற்குரிய காரணமாக இருப்பதற்கு அல்லது அதற்குரிய சான்றாக இருக்கிறதை நாங்கள் பார்ப்பது எவ்வாறு என்று சொன்னால், இன்று வரை கனடாவுடன் முரண்பட்டு கொண்டிருந்த அமெரிக்காவின் கனடாவிற்குரிய தூதுவரே, உங்களுக்கு பாதை தெரியாது அல்லது நீங்கள் கதைப்பதெல்லாம் பிழை என்று இன்று ட்விட்டரில் பதிவிட்டிருக்கின்றார். மாக்கானி அவர்களின் பேச்சு மிகவும் சிறந்த ஒரு பேச்சு என்றும், அமெரிக்கர்கள் நீங்கள் இதனை பின்பற்ற வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருக்கின்றார், அல்லது அவர் சூரியனை செவிசாய்க்க வேண்டும் என்று. அங்கு உண்மையிலேயே நியூயார்க் அந்த எக்கனாமிக் ஃபோரம் என்கின்ற அல்லது எக்கனாமிக் கிளப் எனப்படுகின்ற இந்த இடத்தில் பல நூற்றாண்டுகளாக மேனிய நாடுகளின் தலைவர்கள் உரையாற்றுகின்ற ஒரு இடமாகவும், அது அமெரிக்க முதலீட்டாளர்களை கவர்வதற்கான ஒரு சந்தையாகவும் இருந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் கனேடிய தலைவர்களில் அதனை ஒரு பெரும்பாலும் ஒரு ஆளுமையுடன் பாவித்தவராக இன்று தன்னை அவர் நிலைநிறுத்தி கொண்டுள்ளார் என்பது உண்மையாக இருக்கின்றது. அங்கே தெளிவாக அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், கனடா மாறிவிட்டது, கனடா மாறிவிட்டது, நீங்கள் அமெரிக்காவும் மாறிவிட்டீர்கள், எனவே நாங்கள் ஒரு புதிய பொருளாதார ஒப்பந்தத்திற்குள் போக வேண்டும். இப்போ கனடா வந்து தனது சந்தை திறப்புகளை மிகவும் ஆளுமையாகவும் மற்றவர்கள் ஆத்திரப்படாத அல்லது தாங்கள் இழந்து விட்டோம் என்று கருத முடியாத அளவிற்கு எவ்வாறு தாங்கள் சந்தைகளை திறந்தோம், எவ்வாறு அந்த சந்தைகளுக்கு பொருள் விநியோகத்தை செய்ய போகின்றோம், குறிப்பாக எரிபொருள், இயற்கை வாயு மற்றும் எரிபொருளை எவ்வாறு விநியோகிக்கப் போகின்றோம், அவை இதுவரையில் தங்களால் பயன்படுத்தப்படாமல் இருந்த பல துறைகளையும் எவ்வாறு செய்கின்றோம் என்பவற்றையெல்லாம் மிகவும் அழகாக எடுத்துரைத்ததாக, அதாவது வந்து கேட்போரை கவரக்கூடிய வகையில் மிகவும் ஆணித்தரமானதாக அந்த பேச்சு இருந்தது என்றால் அதற்கு மாற்று கருத்து இல்லை என்பதுதான் உண்மை. அதில் கூட தாங்கள் 26 பெரிய ஒப்பந்தங்களை எட்டிவிட்டது என்கின்ற விடயத்தையும், 55 வர்த்தக உடன்படிக்கைகளை, 26 நாடுகளுடனான உடன்படிக்கையையும், 55 வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் எண்ணெய் வழங்குதல், இயற்கை எரிவாயு வழங்குதல், கனிமப் பொருள் வழங்குதல் போன்றவற்றில் செய்துள்ளதாகவும், தங்கள் எவ்வாறு கனடாவின் பொருளாதாரம் இன்னும் சில ஆண்டுகளில் இரட்டடிக்கவாக போகின்றது என்பது போன்ற விடயங்களை எல்லாம் கூறி, அமெரிக்காவுடன் இணைந்து எவ்வாறு செயற்படலாம், அமெரிக்காவின் முதலீடுகள் எவ்வாறு கனடாவை நோக்கி வரலாம் என்பதற்கான பல கட்டியங்களை கூறினார். இது நிச்சயமாக அமெரிக்க தொழில் அதிபர்களை கனடா நோக்கி வர வைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக அதாவது உண்மைகளை உள்ளபடி உரைத்தல் என்பதை அவருடைய உரையில் காணக்கூடியதாக இருந்தது. எதற்காக இந்தியாவுடனான வர்த்தகத்தை நாங்கள் இவ்வளவு பெருப்பி, இந்தியாவின் சந்தை எவ்வாறானது, சீனாவின் சந்தை எவ்வாறானது அல்லது மற்ற நாடுகள், அவற்றை இந்த ஆதார சுருதியுடன் விளக்குகின்ற பொழுது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அது பெறுவதாக அங்கே அமைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது நிச்சயமாக இப்பொழுது அந்த அமெரிக்காவில் உள்ள பெரும் முதலீட்டாளர்களை கனடாவிற்குள் கொண்டு வருவதற்கு ஒரு திறவுகோல் அமைப்பதற்கான வழியாக இதனை அவர் செய்திருக்கின்றார் என்பதையும், இது நாங்கள் நிச்சயமாக கனேடியர்களாக ஒரு பெருமிதம் கொள்ள வேண்டிய விடயம். முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பெயரை எந்த இடத்திலும் அவர் உச்சரிக்கவில்லை, அதற்குரிய தேவையும் அவருக்கு எழவில்லை. எனவே அவர் அங்கே கூட ஒரு பண்பட்ட தலைவராக மிளிர்கின்றார். தேவையில்லாத ஒரு விடயத்திற்கு செல்லாமல் நிச்சயமாக அந்த பேச்சின் மூலம், அதாவது வந்து மற்ற நாடுகளில் கிடைக்கப்படாத கனிமங்கள், அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எனப்படுகின்ற அந்த கனிமங்கள், மற்ற இந்த எரிபொருள், அதாவது வந்து கனடாவின் எரிபொருளில் தங்கி அமெரிக்காவின் 4-5 மாகாணங்கள், முக்கியமாக 3 மாகாணங்கள் இருக்கின்றன என்கின்ற உண்மை இருக்கின்றது. மற்றது இந்த கார் தொழிலில் மீண்டும் அமெரிக்காவும் கனடாவும் இணைந்து பயணிக்கக்கூடிய பயணிப்பு, மற்றும் இந்த அலுமினியம், இப்பொழுதெல்லாம் இரும்பை விட அலுமினியத்தில் தான் பல விடயங்களுக்கும் பாவிக்கப்படுகின்றதான தன்மை, அதன் பாரம் குறைந்த காரணத்தாலும், மற்றது இலகுவாக செல்லக்கூடிய, இப்போ ஆயுத தயாரிப்பில் கூட அலுமினியத்தின் செயற்பாடு என்பது அதிகரித்து விட்டது. உலகில் அது அலுமினியம் கூட உள்ள நாடுகளில் ஒன்று கனடா. அது போன்ற விடயங்கள் எல்லாம் எவ்வாறு செய்யலாம் என்கின்றதை தெளிவாக கூறியிருந்தார். எனவே நீங்கள் உங்களுடைய அந்த மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற திட்டத்திற்கு கனடாவால் உதவ முடியும். கனடா மாறிவிட்டது, நீங்களும் மாறிவிட்டீர்கள். எனவே இரண்டு பேரும் சேர்ந்து பயணிப்போம் என்கின்ற துணியில் நிச்சயமாக அந்த தொழில் முனைவர்களை, இவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் டொரண்டோவில் ஒரு மகாநாடு சிம்போசியம், எக்கனமிக் சிம்போசியம் என்கின்ற ஒரு பொருளாதார மகாநாட்டை கூட்ட உள்ள, அதன் மூலம் ஒரு டிரில்லியன் டாலர்களை பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொண்டுள்ளார். அந்த நம்பிக்கை உண்மையிலேயே ஆரம்பத்தில் என்னை பொறுத்தவரையில் எல்லாம் 1 டிரில்லியன் அளவு வராவிட்டாலும் பரவாயில்லை, 250 பில்லியன்கள், அதாவது அதில் ஒரு 25% வந்தால் கூட போதும் என்கின்ற ஒரு நினைப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இவருடைய நடவடிக்கைகளை இப்பொழுது பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவரால் அதை சாத்தியமாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக, 500 பில்லியன் வந்தால் கூட, 50% அதில் வெற்றி பெற்றால் கூட, அது ஒரு பாரிய வெற்றி என்றால் நாங்கள் அவ்வளவு ஒரு அதர்ல பாதாளத்தில் இருந்தோம். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் தான் அவர் ஆளுமையை நிரூபிப்பதாக இருக்கும் என்றால், கனடாவில் அவரை பொறுத்தவரையில் சொன்னதை செய்தாரா என்கின்ற கேள்விகள் பலவற்றை இந்த எதிர்கட்சிகள் எழுப்பி வருகின்றன, அல்லது எதிர்கட்சிகளின் ஆதரவாளர்களும் எழுப்பி வருகின்றார்கள். இந்த நிலையில் எங்களை பொறுத்தவரையில் ஒரு புடம் போட்ட சிறந்த பேச்சு, கனடாவால் என்ன முடியும், எவ்வாறு, அதாவது வந்து ஏன் அமெரிக்காவில் கனடாவால் தங்கி இருக்க முடியாது, தொடர்ந்தும் எதற்காக ஐரோப்பாவும் ஆசியாவும் கனடாவிற்கு தேவை, மற்றும் உள்ளூரில் இருக்கின்ற இந்த எரிபொருட்களையும் இயற்கை எரிவாயுவையும் எவ்வாறு விரைவாக எடுத்து அதனை இரட்டை மடங்காக விநியோகிப்பது, அதாவது வந்து இதை சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் அவர் அந்த, அதாவது லோ எமிஷன் என்கின்ற வார்த்தையை பாவித்தார், அதாவது வந்து கிழக்கு இருக்கின்றதிலே திறமான எண்ணெய் அல்லது எரிவாயு எங்கிடம் இருக்கின்றது, அதனை நாங்கள் இதுவரையில் பயன்படுத்தவில்லை அல்லது எடுக்கவில்லை, இனி எடுத்து அதனை விநியோகிப்போம் என்கின்ற பொழுது இந்த ஏற்கிற தன்மை என்பது வேறு. அந்த தன்மையோடு இப்பொழுது உண்மையிலேயே ஒரு வெற்றி பெற்று அடுத்த கட்டத்திற்கு செல்பவராக என்றால், ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த குஸ்மா பேச்சுவார்த்தைகள் வரப்போகின்றன. அதைவிட இந்த உலக உதைப்பந்தாட்ட போட்டி இடம்பெறப் போகின்றது ஜூன் 13 இருந்து. அப்பொழுதெல்லாம் அமெரிக்க அதிபர், மெக்சிகோ அதிபர், இவர்கள் மூவருமே ஒன்றாக இருக்க போகின்றார்கள். ஆரம்ப போட்டியாக இருக்கலாம், இறுதி போட்டியாக இருக்கலாம், இந்த 3 நாட்டு தலைவர்களும் அங்கு உறவாட போகின்றார்கள். அந்த உறவுகளுக்கு ஒரு உறுதியான, ஒரு ஆத்திரமான தலைமையாக கனடாவின் சார்பில் தான் உள்ளேன் என்பதை காட்டுவதாக இது அமைந்திருந்தது. என்னை பொறுத்தவரையில் என்னை மிகவும் கவர்ந்திருந்தது. அதற்குரிய காரணம் இந்த அமெரிக்க தூதுவர் சொன்னது மாத்திரமல்ல, அமெரிக்க ஊடகங்கள் சிலாகித்திருப்பதும், அவர்கள் கூட மிகவும் ஒரு அருமையான சிறந்த பேச்சு என்பதை கூறியிருக்கிறார்கள். இது மனதில் இருந்து வந்த பேச்சாகவும், மனநம் செய்த பேச்சாகவும், மற்றவர்கள் போல இந்த எழுதி வாசிக்கின்ற தன்மையோ அல்லது அந்த டெலிப்ரம்பர் எனப்படுகின்ற முன்னால் ஓடி திரையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற வாசிக்கின்ற தன்மையோ இல்லாதது போன்ற ஒரு செயற்பாட்டை அவர்களுடைய உரையில் காணக்கூடியதாக இருந்தது. அதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்க முடியும்.
0: ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த ஒரு விடயத்தை தான் தனக்கு தெரிந்த விடயத்தை அல்லது தான் நம்புகின்ற ஒரு விடயத்தை கூறுகின்ற பொழுது அவருக்கு அதில் ஒரு உறுதி இருக்கின்ற பொழுது மாதிரி சொல்கின்ற பொழுது மற்றவர்களை நம்ப வைக்க முடியும் இல்லையா?
1: அதுதான், அதைத்தான் செய்திருந்தார். குறிப்பாக பார்த்தீர்களானால் உண்மையிலே இது எங்களை பொறுத்தவரையில் இந்த நேயர்கள் கூட அந்த உரையை ஒரு முறை பார்ப்பது நல்லது என்று சொன்னால், இவ்வாறு நாங்கள் கனடாவில் இருக்கின்றோம் என்பது மாத்திரமல்ல, கனடாவின் பொருளாதார வளர்ச்சியில் அல்லது கனேடியர்களாக எங்களுடைய பங்குகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது கனேடிய தலைவரின் ஆளுமை எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறாக கனடா முன்னோக்கி செல்ல போகின்றது என்பது. என்றால் எல்லோருடைய பயமும் தற்பொழுதைய நிலை இன்று உண்மையிலேயே இன்றைய தினம் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடலாம். நாங்கள் இந்த கனடாவின் மத்திய வங்கியானது இந்த பொருளாதாரம் மிகவும் சிதைந்த ஒரு காலத்தில் கனடா தாக்குப்பிடித்து மீண்டு வருகின்றது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றது. இது எல்லோருக்குமான ஒரு பயமாக இருந்தது. அதாவது வந்து நாங்கள் ஒரு அதல பாதாள பொருளாதார நெருக்கடிக்கு, அதாவது வந்து எக்கனாமிக் ரெசிஷன் எனப்படுகின்ற அதல பாதாள பொருளாதார நெருக்கடிக்கு வீழப்போகின்றோம் என்று நினைத்திருந்த சமயத்தில் இவ்வாறான முதலீடு வந்தவை போன்றவை தான் இந்த இன்றைய மத்திய வங்கி ஆளுநர் நயத்தின் அறிவிப்பிற்கும் காரணமாக இருக்கும் என்று சொன்னால், அவருடைய அதாவது வந்து அறிவிப்பின் அதாவது தப்பி இருக்கின்றோம் அல்லது தப்பி பிழைத்து வருகின்றோம் என்கின்ற கருத்துப்படலான அறிவிப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விடயம். இனிவரும் நாட்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். குறிப்பாக இந்த குஸ்மா பேச்சுவார்த்தை மற்றும் உலக உதைப்பந்தாட்ட போட்டி உலக கிண்ணத்திற்கான உதைப்பந்தாட்ட போட்டிகள் போன்றவை எல்லாம் நிச்சயமாக மீண்டும் இந்த கசப்புணர்வுகளை தவித்து அமெரிக்காவும் கனடாவும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதோடு இந்த அமெரிக்க தொழில் அதிபர்களின் முதலீடுகள் கனடாவை நோக்கி வருவதாகவும் அமையும் என்கின்ற ஒரு ஆவலை கொண்டிருப்போம். அது நடைமுறை சாத்தியமாகும் என்கின்ற நம்பிக்கையையும் கொண்டிருப்போம். அதுதான் உண்மை.
0: ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போலவே நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை கதைக்கின்ற பொழுது உரையாடுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம். அதாவது இந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஏற்பட்ட இந்த விரிசல் என்பது கனடாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதை அடுத்தடுத்த காலங்களில் எதிர்வருகின்ற காலங்களில் பார்க்கலாம். கனடா தொடர்ந்து இதே பாதையில் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நன்றி சுரேஷ் சர்மா, இணைந்து கொண்டு இவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி கமல், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.
3: சிஎம் தமிழ் எஃப்எம் 101.3.
0: கிழக நேரம் 10:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. விளம்பரங்களை அடுத்து வானொலிக்கு வருகிறது சைக்கிள் கடை கந்தசாமி.
4: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
5: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டு.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: உலகம் முழுவதும் 101.3.
0: கலக நேரம் 10:47. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுட்காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர். காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795
8: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
10: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் Grand Home Furniture 905-302-9494 Grand Home Furniture.
0: தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில். மிசிசாக பிராம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில். இலக்கம் 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 வாடிக்கையாளர்களின் உடனடி பணத்தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பமாகின்றது. மேலும் அடுத்த ஒரு மாதத்திற்கு 0% வீதத்தில் நகைக்கு பணம் கொடுக்கப்படும். மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்பி ஊடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்திகளோடு தாமோர் நிர்வாகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இலக்கம் 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 தாமோர் நிறுவனம். விவரங்களுக்கு 905-667-7200
9: உலகம் முழுவதும் 101.3
0: நிகழ்ச்சியில் தொடர்வது.
11: காற்றலைகளில் அடுத்து வருவது சைக்கிள் கடை கந்தசாமி.
12: ஹே

0: ஹலோ, எப்படி அடி இருக்கு? ஆனது கூட எடுப்பதுக்குதான் என்ன விஷயம்?
1: உனக்கு தெரிந்தேன் ரமணி, ரமணியோட வருவாய் சுதா, அவை கல்யாணம் கட்டி 25 வயசு முதன் பேங்கெட் ஹோல் நாங்கள் எல்லாம் பெருசாய் செய்வோம். உன்னை வரதா கூப்பிடுவோம்.
0: பின்னுடி சுதா வலியான கட்டி 25 வயசு ஆக்கியடின் ஒன்றுக்கும் யோசிக்காத நான் வர.
1: நீ வார மட்டும் இல்லை, விட்ட சஸ்பனை ஒருக்கா கூட்டி கொண்டு வான்.
0: ஓ, சொல்லி போட்டாதானே, நான் அவர்கிட்ட சொல்லி கூட்டி கொண்டு வரேன். நொன்புக்கும் யோசிக்கல. சரி, அப்ப சந்திப்போம். என்ன
2: ஆரப்பா, போனில ஏதோ அனிவர்சரி என்று கதைக்கிறேன். ஆர்டிப்பா அனிவர்சரி
1: ஏ பைவல்லான பங்க சுதா சுதா அழியலங்க 25 வருஷம் முடிஞ்சதப்ப அதான் அனிவர்சரி பார்ட்டி அவங்க லைட் பை பண்ணிருக்கு அடுத்த மாசம் 30
2: என்னப்பா சொல்றீங்களா? என் குடும்பத்துக்கு எல்லாம் பிரச்சு நேவர்கள் ஒருக்கா கோவிச்சு கொண்டு வழியால போயிருக்கிறதும் அவ கோவிச்சு கொண்டு ஸ்ரீலங்காக்கு போறதும் பிறகு நின்றப்ப 25 வருஷம் அதுகளெல்லாம் கழிச்சுதானே இப்ப பாக்கணும். கழிச்சு பார்த்தா அங்க 25 வருஷம் வராது அவைக்கு.
1: ஒழுதுபட்சையோ இல்லாத ஊர் மேங்களை போட்டுட்டு ஓகே சாமில் இருக்கோம். இப்போ அந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு எங்கே நான் போவானு சரியே இங்கே என்னப்பா ஃபோன் பக்கத்தில் என்னப்பா யோசிச்சு கொண்டு வர தூயாது?
2: கொஞ்சம் போகிறேன், நான் என் ஃப்ரெண்டுக்கு இருக்கா ஃபோன் பண்ணணும். ஹலோ டே சுகந்தன், உனக்கு தானடா அப்போ அந்த ஊர் வம்புகள் தெரியும். என்னென்று சொன்ன உனக்கு தெரியும் தானே? அந்த எங்கள் இந்த வைஃபின் ஃப்ரெண்ட் ரமணி, ரமணின் ஃப்ரெண்ட் சுதா, அப்போ கல்யாணம் கட்டி 25 வருஷம் ஆச்சுடாப்பா.
3: எனக்கு தெரியாதுலாப்பா, நான் இவைக்கும் நான் பார்க்க தெரியும் 25 வருஷம் வந்து
2: இல்லைடாப்பா. அப்போ அனிவர்சரி பாட்டி உனக்கும் சொன்னவையே?
3: எனக்கு
2: தெரியுமாடா எல்லா பிளான் எல்லாம் தெரியும். சரி சரி, இப்படி நான் சும்மா இருக்க மேக்ஷி ஒன்று தான் எடுத்தினான் உனக்கும் சொல்லி இருக்கணும்னு பாக்குறதுக்கு. சரி சரி, பிரச்சனை இல்லை, பிரச்சனை
1: இப்ப என்னத்துக்கு தேவையில்லாம சிவந்தன கூட பெரியங்கள் பாட்டிங்களே. இப்ப சுவந்தன் தனது சில்லை எழுது கவலைப்பட போதும்.
2: இந்த சும்மா அவட அவனுண்டும் கவலைப்பட மாட்டான், காசு மிஞ்சினதுண்டு யோசிப்பேன். எனக்கு தெரியுமாப்பா அவங்களோட பிளான் எல்லாம். சரி சரி, நான் வாரின பம்பு வந்து நான் உம்மோட வாரணும். அதான் நமக்கு வேணும்.
4: 1 week later
1: engepa velikittiyala paga racket rollil gara paathu kondu vibinavappa adangalam pibbi poradha irupu kodas velikittugappa
2: inge varam naan ipdiya varaporen neer varam povam
1: inna vaangwe goda goda radas inda brendanan very vida naan ipdi veniki dormi inge moodathu podum nani venike
2: inge சும்மா விடுமே, எனக்கு உங்களோட பிளான்கள் எல்லாம் தெரியும். அதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்க நீர் நடவும்.
1: என்னோட அப்பா எக்ஸாம் தானே சார், இப்படி உனக்கிட்டு வரது மானம் தான் போக போகுது. பாபி எல்லாம் அப்பா எங்கள் கோல் நேரம் பாபி சிரிக்க போயினவன்.
4: A few moments later.
1: சரி அப்பா, இதானப்பா ஹூலப்பா கார் அப்படி பாங்கோடி போட போகும்ப.
2: என்னப்பா நான் உம்மோட வர்றது, நான் நீர் நீர் புண்ணுக்கு போவேன்ப்பா, நான் புறத்தால வாரினப்பா. அப்போ அதுதானே சரியாக இருக்குமெண்டு நினைக்கிறேன்.
1: என்னப்பா விசையில் இல்லாத ஏதாச்சும் கொண்டு வந்து என்ன முன்னுக்கு போட்டு போக போட்டு இங்கே போய் வாரோட்டு உன்பத்தானே இப்போ ஊனும் இங்கே வா.
2: இல்லை இல்லை, நான் சும்மா கேட்டு பார்த்தேனப்பா. சில உள்ள நான் பின்னுக்கு வரேன், நீர் முன்னுக்கு போவேன் தான். அப்படித்தான் எல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணி வச்சுக்கிறீர்கள் ஒன்று சொல்லி.
1: ஜே உங்களுக்கு என்ன அப்படியாச்சு பேச வாங்கோ அப்போ.
2: எனக்கு திருப்பியும் கேட்குறேன், நான் பின்னுக்கு வாரதோ உம்மோட சேர்ந்து வாரதோ ஒன்று சொல்லும். என்ன அப்புறம் நீ ரெண்டையும் குழப்பா
1: கூடாதுன்னு சொல்லிக்கலப்பா.
5: வாங்க வாங்க, உப்பு பார்த்து கொட்டுக்கோ. பாட்டி உடங்க போது என்ன விந்தி வந்துட்டீங்க இல்லைங்களி?
2: இஞ்சு வேறு என்னப்பா பாட்டி உண்மையா சுதாட அனுவசரி பாட்டியே, அதுக்கு என்ன கூட்டி கொண்ட நீர்
1: பிங்க என்ன செய்கிறான் கூட்டி கொண்டதான் திருப்பி திருப்பிக்கிறோம் சுதாட அனுவசதி
2: இல்லையப்ப. நான் வேறு என்னத்தையோ யோஜனை
1: உதவி
3: சேச்சு சாப்பா, இன்னும் உதவி செய்யணும்.
2: டேய் டேய், உன்னிட்ட இருக்கிற இந்த கோட் சூட் இருந்தால் கொண்டாந்து தாருகியடாப்பா.
3: ஈனதாப்பா அதான் கெட்டோல கோட்டு கூட அந்த போட்டிருப்பேன். என்னத்துக்கு எல்லாம் போட்டி இருக்குதுல இப்போ?
2: இல்லையடாப்பா, நான் வந்து நெஞ்சினடாப்பா. இந்த மேனேஜி வந்து சுதாட அனிவர்சரி பாட்டிக்கிட்டு எனக்கு தன் பர்த்டே பாட்டி சர்ப்ரைஸாக செய்ய போதுன்னு சொல்லி விடாப்பா. நான் வீட்டு போட வந்துட்டு நோமல் அதை அப்படித்தானடாப்பா. இந்த கோளுக்கு போயிக்கலாம், அங்கே உடுப்பு தருவி நம்ம போட்டலாம் அப்படின்னு நெஞ்சு கொண்டு நான் வந்துட்டேனப்பா. அது உண்மையாகவே அனிவர்சரி பாட்டி தான் அங்கே நடக்குது. வீட்டோடு போட நிற்கிறேன் அப்போ இருக்கா கொண்டு தாருகிடாப்பா இருக்கா, நான் அட்ரஸ் இருக்கா டெக்ஸ்ட் பண்ணிவிடுறேன், கிருத்தியில் கொண்டு தாடாப்பா என்ன ஜெல்லு அருமை வெளிக்கிட்டு வந்திருக்காங்க.
3: நன்றி.

நேர்கள் இதுவரை கேட்டது சைக்கிள் கடை கந்தசாமி. ஒழிக்கும் இந்த பாடல் எஸ் ராமச்சந்திரன் பாடிய பூபிசை பாடல். பாடல் காணிசை கே எம் ஜவாயிர் மற்றும் கண்ணன் மாஸ்டர் ஆகியோர். பாடல் வரிகள் ஈழத்திரத்தினம்.

0: கலைக நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார் திசாநாயக்காவின் பணிப்பின் பேரில் மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட 15 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து விசேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்ற 4 மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். சீரற்ற காலநிலையே காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்கிறது. மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை பின்பற்றி அடுத்த மாநிலங்களும் நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். கனடா தனது கிரிப்பன் ஈரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய முடிவு செய்தால் உக்ரைனின் விமானப்படைக்கான பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் போர் விமானங்களை கனடா தயாரிக்கலாம் என ஸ்வீடன் பாதுகாப்பு நிறுவனமான சாப் தெரிவித்திருக்கிறது. கென்ய தலைநகரிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கில்கில் பகுதியில் அமைந்திருக்கின்ற மகளிர் பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: கலை நேரம் 11 மணி 2 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் 101.3. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 15°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று வடக்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 17 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னிரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 12°C காணப்படும். இன்றைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவில் காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 கிலோமீட்டர் வகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மே மாதம் 29ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அது கூடிய வெப்பநிலையாக 26°C இருக்கும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக இருக்கும். நாளைய பின்னிரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 9°C காணப்படும். நாளைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அது கூடிய வெப்பநிலையாக 20°C இருக்கும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை பின்னிரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 11°C காணப்படும். பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். இந்த மாதத்தின் நிறைவான நாளான மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையாக 22°C பகல் பொழுதில் காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய நாளின் அதிகுறைந்த வெப்பநிலையாக 11°C காணப்படும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சிகரமான மாற்றம்தான். 3% குறைவடைகிறது. குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 170.9% காணப்படும். சரணியர்களை இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. சில தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு திரைப்படத்தின் பெயரை கண்டுபிடிக்கும் வேடிக்கை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அலைக்குண்டை தொலைபேசி இலக்கம் 416-593-0055. 416-593-0055. சரி, இன்றைய திரைப்பதற்கான முதலாவது திரைப்படத்தை பார்த்துவிடலாம். 6 எழுத்துக்களை கொண்ட திரைப்படம். ஒரே சொல், ஒரு சொல், 6 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம். இது உயிரினங்களுக்கான ஒரு புகலிடம். 6 எழுத்துக்கள் ஒரே சொல் கொண்ட திரைப்படம், உயிரினங்களுக்கான புகலிடம். அலையுங்கள். 416-593-0055. ஒலிக்கும் பாடல் ஜோதி திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது. பாடல்காணி சீஞ்ஞானி இளையராஜா பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா ஆகியோரின் குரலில் ஒலிக்கிறது. மணிக்கோம் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாயா ஆகியோரின் குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: கலைஞர் நேரம் 11:10 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் திரைப்புதிர் நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் பேசுவதாக இல்லை. நிகழ்ச்சியில் இருக்கின்ற இணைப்பில் இருக்கின்ற அடுத்த நேருக்கு வாய்ப்பு செல்கிறது. வணக்கம்.
1: வணக்கம். குமார்.
0: குமார், கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
1: நடிகரார்
0: எவ்வளவு தருவீர்கள்? இது மோகன், நளினி, சத்யராஜ், தேங்காய், சீனிவாசன், மனோரமா போன்றவர்கள் நடித்த திரைப்படம்.
1: சரணாலயமாக இருக்கும் நினைக்கிறேன்.
0: சரணாலயமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
2: சரணாலயமே தான்.
0: சரணடைந்து விட்டீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
3: ஆமாம், சரணாலயம் தான். அந்த முதல் பாட்டு கொல்லிமலை முதல் பாட்டு போட்டுருந்தீங்க, திருச்சா கொல்லிமலை, அதாவது கொல்லிமலையில முடிகிறபடியா, இதுல கொல்லிமலையில துளையிற மாதிரி பாட்டு போடுவீங்களோ?
0: தெரியவில்லை, பார்க்கலாம்.
3: கொல்லிமலை காட்டுக்குள்ள. ஓகே, அதே பாடல் தானா? நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சி கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம். குயின்சன்.
0: குயின்சன், கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
4: நன்றி.
0: நிகழ்ச்சி அடுத்த வணக்கம். சாந்தி, கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை? சரணாலயமே தான். நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம்.
0: தேவகுமார், கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
5: ஆமாம், சரணாலயம்.
0: சரணாலயம். சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம். வணக்கம். சரி, அவர் பதில் சொல்வதாக இல்லை. சரி, அது சரணாலயம் என்பது சரியான திரைப்படம். விளம்பரங்களை அடுத்து சரணாலயத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கும்.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
8: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
10: Everything okay? No problem undichu nam.
11: Bar kalamu closing da tadikira nadi.
12: The customer you're trying to reach is not available.
13: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
14: எமது சமூகத்திற்காக அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
15: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
16: மியூசிக் கனெக்ட்ஸ்.
15: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
17: கண்ணா வருவாயா, நீர
15: மாதம் இரண்டாம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: சரி, ஒழிக்கிறது சரணாலயம் திரைப்படத்திலிருந்து பாடல். அதுக்கு முன்னதாக அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கிவிடுகின்றேன். இதுவும் 6 எழுத்து 1 சொல் கொண்ட திரைப்படம். இதுவும் 6 எழுத்துக்களை கொண்ட 1 சொல் கொண்ட திரைப்படம். உடல் உறுப்போடு ஒரு பழம் சேர்ந்திருக்கிறது. மணிக்கம் உடல் உறுப்போடு பழம் சேர்ந்திருக்கிறது. எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மக்கள் திலகம், புரட்சி தலைவர் போன்ற பெயர்களைப் போன்று இதுவும் ஒரு அடையாள பெயர். உடல் உறுப்போடு பழம் சேர்ந்திருக்கிறது. எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மக்கள் திலகம் மற்றும் புரட்சி தலைவர் போன்ற அவருடைய அடையாள பெயர்களிலே இதுவும் ஒரு அடையாள பெயர். திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 4 6 5 9 3 0 0 5 5 4 6 5 9 3 0 0 5 5. ஒழிக்கிறது சரணாலயம் திரைப்படத்திலிருந்து பாடல், மலேசியா வாசுதேவனின் குரலில்.

0: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
1: கலைஞர் நேரம் 11:21. ஆறு எழுத்துக்கள் ஒரு சொல் கொண்ட திரைப்படம் உடல் உறுப்போடு பலம் சேர்ந்திருக்கிறது. எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மக்கள் திலகம், புரட்சி கலைஞர் போன்று இதுவும் ஒரு அடையாள பெயர். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். குயின்சன் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: இதயக்கனி
1: என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வணக்கம். வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? அதே படம் தான். சரி, நிகழ்ச்சியில் வணக்கம்.
3: வணக்கம். யோகா
1: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? ஒரே தடுமாற்றமாகவே இருக்கிறது.
4: நிகழ்ச்சியில்
1: பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வணக்கம். குமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இதே கணிதா. சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். சரி, வாய்ப்பு அடுத்த நேருக்கு செல்கிறது. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற நேயர் வணக்கம்.
5: வணக்கம். நான் புருஷோத்தம் வெங்காயக்கிறேன். கண்டுபிடிச்சா இதே கணிதான் திரைப்படம்.
1: இதே கணிதான் திரைப்படம்.
5: 1975 வந்து.
1: சரி, நன்றி புருஷோத்தமன். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற நேயர் வணக்கம். அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்து தெரிவித்திருக்கிறார்கள். இதய கனி என்பது சரியான திரைப்படம்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 4167002222 J.CA. ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சியறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1,000+ மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபிஞ்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 4162986116 2986116. பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
1: ஆமாம், மனிதநேயர்களுமே சரியான திரைப்படம்.

மனோகர், தேங்காய் சீனிவாசன், கோபாலகிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்த திரைப்படம். திரைப்படத்திற்கான இசையை எம் எஸ் விஸ்வநாதன் வழங்கியிருந்தார். திரைப்படத்தை ஏ ஜெகநாதன் இயக்கியிருந்தார். சரி, இனி அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை பார்த்து விடலாம். ஏழு எழுத்துக்களை கொண்ட திரைப்படம் இரண்டு சொற்களாக பிரித்து கொள்ளலாம். முதலாவது நான்கு எழுத்து சொல் ஒரு பெண்ணின் பெயர். இரண்டாவது மூன்று எழுத்து சொல் கடவுள் இருக்கும் இடம். ஏழு எழுத்துக்கள் இரண்டு சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது நான்கு எழுத்து சொல் ஒரு பெண்ணின் பெயர். இரண்டாவது மூன்று எழுத்து சொல் கடவுள் இருக்கும் இடம். அலைங்கள் 4169 3005555. ஒடிக்கிறது டி எம் சௌந்தரராஜனின் குரலில் இதே கணி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: காலை நேரம் 11:32. ஏழு எழுத்துக்களை கொண்ட திரைப்படம் 2 சொற்களாக பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது 4 எழுத்து சொல் ஒரு பெண்ணின் பெயர். இரண்டாவது 3 எழுத்து சொல் கடவுள் இருக்கும் இடம். அலைங்கள் 4165305. 7 எழுத்துக்களை கொண்ட திரைப்படம் 2 சொற்களாக பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது 4 எழுத்து சொல் ஒரு பெண்ணின் பெயர். இரண்டாவது 3 எழுத்து சொல் கடவுள் இருக்கும் இடம். சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற முதலாவது நேரம் சந்திக்கலாம். வணக்கம். தேவகுமார் கண்டு படம் இது யார் நடித்த படம் என்று சொல்லலாம். சரி, இது விஜயகுமார், கஸ்தூரி, செல்வா, வடிவுக்கரசி, மனோரமா என்று மற்றும் பலர் நடித்த திரைப்படம். இல்லை, இது ஆங்கில படம் இல்லை, தமிழ் படம். அம்மன் கோயில், அம்மன் கோயில் கிழக்கால் என்று தானே ஒரு திரைப்படம் இருக்கிறது. சரி, நன்றி இணைந்து கொண்டதற்கு. நிகழ்ச்சி இணைந்து கொண்டு அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
1: ஆமாம், இசைஞானி இசையமைச்ச படம் தானே
0: என்று சொல்லலாம்.
2: குமார்
0: கண்டுபிடித்தீர்கள் அத்திரைப்படத்தை? அதே ராக்காய் கோயில்
2: தான்.
0: சரி, நன்றி இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ராக்காய் கோயில் என்பது சரியான திரைப்படம். 1993 திரைக்கு வந்திருக்கிறது. விஜயகுமார், செல்வா, கஸ்தூரி, வடிவுக்கரசி, மனோரமா மற்றும் பலர் நடித்த திரைப்படம். இசைஞானி இளையராஜாவின் இசை. திரைப்படத்தை மணிவாசகம் இயக்கியிருக்கிறார். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒழிக்கவிருக்கிறது. அதற்கு முன்னதாக அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கி விடுகிறேன். 9 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் 3 சொற்களாக பிரிக்கலாம். 9 எழுத்து திரைப்படம் 3 சொற்களாக பிரித்து கொள்ளலாம். முதலாவது 2 எழுத்து சொல் முன்பின் அறியாதவரை குறிப்பிடும் ஒரு சொல். முதலாவது 2 எழுத்து சொல் முன்பின் அறியாதவரை அல்லது தெரியாத ஒருவரை குறிப்பிடும் ஒரு சொல். இரண்டாவது 4 எழுத்து சொல் எழுத்தாளர்களின் நிறைவான ஒரு செயல். இரண்டாவது 4 எழுத்து சொல் எழுத்தாளர்களால் நிறைவு பெறும் ஒரு செயல். மூன்றாவது 3 எழுத்து சொல் இது அழகானது. நடிகர் பார்த்திபன் கிறுக்கியது. வைரமுத்து இதற்கு பொய் அழகு என்று கூறியது. மூன்றாவது 3 எழுத்து சொல் அழகானது. நடிகர் பார்த்திபன் கிறுக்கியது. வைரமுத்து இதற்கு பொய் அழகு என்று கூறியது. சரி, திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 4165305. 9 எழுத்துக்கள் 3 சொற்கள். முதலாவது 2 எழுத்து சொல் தெரியாதவரை குறிப்பிடும் ஒரு சொல். இரண்டாவது 4 எழுத்து சொல் எழுத்தாளர்களின் நிறைவான ஒரு செயலை குறிக்கும். மூன்றாவது 3 எழுத்து சொல் அழகானது. நடிகர் பார்த்திபன் கிறுக்கியது. வைரமுத்து இதற்கு பொய் அழகு என்று கூறியது. அலைங்கள் 4165305.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
6: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
10: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
10: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
10: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: ஒலிக்கிறது ராக்காய் கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலோடு மனோ உமாரமணன்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட் கோ.
1: கலக நேரம் 11:45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்புதர். சரி, 9 3 சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது 2 தெரியாதவரை குறிப்பிடும் ஒரு சொல். 2வது 4 எழுத்தாளர்களின் நிறைவு பெற்ற ஒரு செயல். 3வது 3 அழகானது, நடிகர் பார்த்திபன் கிறுக்கியது, வைரமுத்து இதற்கு பொய் அழகு என்று கூறியது. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் யோகா.
1: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம், இது சிறுவர் இயக்கப்படம் தானே
1: என்று சொல்லிக் கொள்கிறார்கள், தெரியவில்லை. ஆமாம், ஸ்ரீதர் இயக்கிய திரைப்படம் தான்.
2: யாரோ எழுதிய கவிதை.
1: யாரோ எழுதிய கவிதை. சரி,
2: நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சி சொல்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: தேவகுமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம், யாரோ எழுதிய கவிதை.
1: கண்டுபிடித்தீர்கள். சரி, யாரோ எழுதினதான் நாங்கள் சொல்கிறது, அவ்வளோ
3: தான்.
1: சரி, நன்றி புருஷோத்தமன். நன்றி. ஆமாம், இணைந்து கொண்ட நேர்கள் அனைவருமே சரியான திரைப்படத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். யாரோ எழுதிய கவிதை என்பது சரியான திரைப்படம். ஒடிக்கிறது அந்த திரைப்படத்திலிருந்து பாடல், ஜேசுதாஸ் வாணிஜெயராமின் குரலில் ஒடிக்கிறது பாடல்.

0: காலை நேரம் 11:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்பது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே நிறைவாக தரவுகளை வழங்க வருகின்றேன். 4 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் 2 சொற்களாக பிரிக்கலாம். 4 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் 2 சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது 2 எழுத்து சொல் நேரத்தை குறிக்கும் சொல், இங்கு வேறு பொருள் தருகிறது. முதலாவது 2 எழுத்து சொல் நேரத்தை குறிக்கும் சொல், ஆனால் இங்கு வேறு பொருள் தருகிறது. 2வது 2 எழுத்து சொல் ஒளியை குறிக்கும். 4 எழுத்து சொல் 2 சொற்களாக பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது 2 எழுத்து சொல் நேரத்தை குறிக்கும் சொல், இங்கு வேறு பொருள் தருகிறது. 2வது 2 எழுத்து சொல் ஒளியை குறிக்கும். அலைங்கள் 4161-3005.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 4168 8044.
2: வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
0: கலக நேரம் 11:55. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். குயின்சன் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? மணி ஓசை என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர்,
3: வணக்கம்.
0: வணக்கம் வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இது யார் நடித்தது? முத்துராமன், விஜயகுமாரி, MR ராதா, கல்யாண் குமார். வணக்கம்.
3: வணக்கம். யோகா
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? அவரே
3: தான்.
0: அதே படம் தான். வணக்கம். சாந்தி கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? மணி ஓசை. சரி, நன்றி சாந்தி. நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்த நேர், வணக்கம். மணி ஓசை இது கண்டுபிடித்தீர்களா இல்லாட்டி அவர்களை பார்த்து? சரி, நன்றி புருஷோத்தம். அனைத்து நேர்களையும் சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்து கூறியிருந்தார்கள். அது மணி ஓசை என்பது சரியான திரைப்படம். 1963 திரைக்கு வந்தது. இதில் முத்துராமன், விஜயகுமாரி, MR ராதா, கல்யாண் குமார், நாகேஷ் மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். திரைப்படத்துக்கான இசையை மேலிசை மன்றர்களை மிஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி ஆகியோர் வழங்கியிருந்தார்கள். திரைப்படத்தை பி மாதவன் இயக்கியிருந்தார். ஒலிக்கிறது அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைப்புதிர் நிகழ்ச்சி.

கலையக நேரம் 12 மணி. மற்றும் ஒரு புதிய நாளுக்குள் பிரவேசிக்கின்றோம். இன்று மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளின் டொரண்டோவில் வெப்பநிலையை பார்த்து விடலாம். தற்பொழுது 15 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. இன்றைய நாளின் பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய நாளின் அதிகுறைந்த வெப்பநிலையாக 9 பாகை செல்சியஸ் இருக்கும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக காணப்படும். இன்றைய பின்றவில் காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். தொடர்ந்து பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளிலே இப்பொழுது முதல் நீங்கள் மேலும் 3% குறைவாக எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 170.9% காணப்படும். இன்று மே மாதம் 29ஆம் தேதி இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற, கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள், நேயர்கள், நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். இப்பொழுது முதல் வானொலிக்கு வருகிறது.

0: கலைக நேரம் 12 மணி 2 நிமிடம். உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்து நீங்களும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: யோகா, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: நீங்க மணியும் சேர்ந்து மணியா குழந்தைங்க, இப்ப நானும் ஒரு மணிப்பாடல கேப்போம்.
0: மணிப்பாடல்,
1: மணிப்பாடல், மணியான பாடல். கங்கையமரன் எழுதிய அவர் வரிகள்ல, இசைஞானியுடைய இசையில, மாப்பிள்ளை வந்தாச்சே படத்தில் இருந்து அருகமணி கருகமணி அந்த பாட்டு.
0: சரி, இதோ ஒழிக்கிறது மணி ஓசை, கேட்டு மகளுங்கள் மட்டும் சந்திக்கலாம்.
1: சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மனோ சுனலதா.

0: கலைஞர் நேரம் 12:08 ஆண்டுகள் சிலிருந்து கொள்கின்ற அடுத்த நேரே சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வெண்பா, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு அந்த ஏ பாட்டு வந்து உன்னை நினைத்து.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் AI தொழில்நுட்பத்தில் உருவான பாடல், பாடலுக்கான பாடல் வரிகள் ST செந்தில்நாதன்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: கலைக நேரம் 12:16 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3 உங்களுக்காக. நிகழ்ச்சியில் நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கொண்டே தொலைபேசி இலக்கம் 4165930055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
4: வணக்கம், நான் புருஷோத்தமங்க. எப்படி இருங்க?
3: நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நான் நலமாச்சியாக நன்றி. எனக்கு வந்து சொல்லாயோ சோலை கிளிய இந்த பாடல்.
3: சரி, சொல்லாயோ சோலை கிளி பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகளங்கள் மீண்டும் சந்திக்கலாம் புருஷோத்தமன்.
4: நன்றி,
3: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், சொர்ணலதா.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: ஆயிஷா சில்க் 12,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறை. டெக்ஸ்டைல் துறையில் 20 வருடங்களுக்கு மேலான நம்பிக்கையை பெற்ற புஷ்பாவின் தலைமையில் ஏராளமான சாரி பிரிவுகள், 1000க்கும் மேற்பட்ட லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், ஆண் பெண் சிறுவர் சிறுமியருக்கான ஆடை பிரிவுகள், ஃபேன்சி ஜுவல்லர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ். 2140 மோர்னிங் சைட் அவென்யூ அண்ட் ஃபின்ச் ஷெல் கேஸ் ஸ்டேஷன் பிளாசாவில். 416-298-6116 பட்டுக்கிழக்கூர் புதிய ஆரம்பம் ஆயிஷா சில்க். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2ஆம் தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
3: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.

0: சரி, இதோ உங்களை திரையில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் தேவகுமார்.
1: நன்றி நன்றி வாய்ப்பு.
0: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சூராஜ், சந்தோஷ், சின்மை. பாடல் காணிசை ஜஸ்டின் பிரபாகர். பாடல் வரிகள் சாரதி.

0: கலைஞர் நேரம் 12:32 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சவந்தி ஹரிகரன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி சவந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: தர்மங்கள் சிரிக்கின்றன திரைப்படத்தில் இருந்து எடுத்தவன் எடுத்ததை அடுத்தவன் எடுத்தால்.
0: எடுத்தவன் எடுத்தது அடுத்தவன் எடுத்தால் என்ன செய்யறது?
1: தர்மங்கள் சிரிக்கும்.
0: சரி, தர்மங்கள் சிரிக்கணும். ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
2: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
2: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
4: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
9: கலைக நேரம் 12:40 நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்ற அரசனியர் வணக்கம்.
10: வணக்கம்,
9: நலமாக இருக்கிறோம் குயின்சன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: நலமா, மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
9: சரி, என்ன பாடல் தெரியும் குயின்சன்?
10: நான் அடிமை இல்லை.
9: யாருக்கு? யாருக்கு அடிமை இல்லை? ஒருவருக்கும் இல்லை. சரி, என்ன பாடல்?
10: யாருக்கும் அடிமை இல்லை. அதுல இருந்து தேவி தேவி தேனில் குளித்தேன்.
9: சரி, இது உங்களுக்கு பாடல் அளிக்கிறது கேட்டு மங்களர் குயின்சன். மீண்டும் சந்திக்கலாம்.
10: நன்றி,
9: வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பால் கணிசை, விஜயானந்த்.

0: கலைகளேரம் 12:46 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தமிழ்வாரி, நான் காந்தி.
0: காந்தி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: ஏன்னா காதல் சுகமான படத்திலிருந்து அடி சுகமான சுகமான சுகுசாரு.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் பாடல் வைக்கிறது. கேட்டு மகிழ்ங்கள் காந்தி, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கார்த்திக் பாடல் காணிசை, சிவசங்கர் பாடல் வரிகள், விவேகா.

0: கலைஞரம் 12:51. இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாழ்க்கை வருகின்ற நிறைய சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் கல்யூவர்தன் கேட்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: படம் உலகம் சுற்றும் வாலிபன், பாட்டு அவள் ஒரு நவரச நாடகம்.
0: சரி, இதோ உங்கள் திருவிழா பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடல் காணிசை மெல்லிசமணர் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன். ஒழிக்கும் இந்த பாடலோடு இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பாட்டோடு நானும் விடைபெறுகின்ற நேரம். தொடர்ந்தும் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்னென்ன மண்புடன் நெஸ்டி செந்தில்நாதன் காத்திருக்கின்றார். மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள் வேண்டி விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 647-624-4165.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar glamu closing da. Tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
1: Last minute left. Closing day, the British Chelladuku, thanks.
2: Chellam illa da, Selvam.
1: Sari, sari.
4: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: நேரம் ஒரு மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் நீடித்த கடன் வசதி மதிப்பாய்வுகள் சாதகமாக நிறைவடைந்துள்ள நிலையிலே 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் நாட்டை வெற்றி பெறச் செய்யவே இணைந்துள்ளதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெவீர தெரிவித்திருக்கின்றார். சென்னையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற இருந்த சிங்கப்பன் சிறப்பு படையணியின் தொடக்க விழா திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. அல்பர்டாவின் பிரிவினை குறித்து வரவிருக்கும் பொது வாக்கெடுப்புக்கான கேள்வி நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் அல்பர்டாவின் முதலமைச்சர் டேனியல் சிமித் அறிவித்ததை ஒத்திருந்தது. டொனால்ட் ட்ரம்பின் உருவம் பொறிக்கப்பட்ட $250 நாணயத்தாள் ஒன்றை வடிவமைத்திருப்பதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெஷன்ட் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
3: மகிழ்ச்சியாக
4: சீமா.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 29 2026 வெள்ளிக்கிழமை. ஒரு புதிய நாளன்றின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மே 29 தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இது மே 29 பிறந்த நாள், திருமண நாள். கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் செய்மார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 14 வாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12 வாக செலுத்ததாக குறைவடைந்து இன்று பகல் பொழுது 26 வாக செலுத்ததாக இருக்கும். சூரியொளியை நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு பொழுது 9 வாக செலுத்ததாக குறைவடையும். குறைவடைந்து சனிக்கிழமை 20 வாக செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22 வாக செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். தொடர்ந்து திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சூரியொளியுடன் மிகில் கூட்டம் நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. வரைக்கும் பாடலை தொடர்ந்து நேர்களை என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியை நிகழ்த்தலாம். 2 மணிக்கு டாப் 5 உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரி வழங்கப்படும். அந்த 5 பாடல்களில் 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்கின்ற நிகழ்ச்சி. 3 மணிக்கு இதே நாதம் கேட்கலாம். 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து ரியோசி நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்தம் ஒலிபரப்பாகும். 6 மணி இந்த 9 மணி வரை புத்தம்புது காலை. இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மனோ எஸ் ஜானகி அம்மன் கோவில் திருவிழாவில் நின்று பாடுகிறார்கள்.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் ஒரு மணி 10 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேயர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ்
3: அந்த பாட்டு தான்,
2: அந்த பாட்டு தான்,
3: இல்ல இந்த பாட்டா,
2: இந்த பாட்டா,
3: அதே தான். என்ன பாடல் இந்த பாடல்,
1: என்ன பாடல் இந்த பாடல்? நிகழ்ச்சியிலே முதல் பாடலின் நினைவரை உங்களுக்காக ஒலிபரப்பாகிறது. தொடக்க வரியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 4165930005 இதோ உங்களுக்காக.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4 6 5 9 3 0 0 5 5. இது எந்த பாடல்? எந்த பாடல்?
1: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ்
3: Verco Vets Law 416-993-8443.
4: Who is the best?
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
6: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 0 8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டோவில் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
7: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 1:13 ஒலித்த அந்த பாடலின் இடைவெறி தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4 6 5 9 3 0 0 5 5. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர் சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
8: மகாராணி
0: உன்னை தேடி. எங்கே வருவாரா? சரி சரி, பார்ப்போம். அந்த பாடல் தானா என்று அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: உதயன்.
0: உதயன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உதயன்?
9: மகாராணி உன்னை தேடி வரும் நேரம்.
0: நல்ல பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். அந்த பாடல் தான் அன்று நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போய் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
10: மகாராய் தடுக்க வரும் நேரம்.
0: வணக்கமில்லை,
10: மகாராய் தடுக்க வரும் நேரம்.
0: என்ன என்ன பாடல் சொல்றது தேவகுமார்? அழைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசுவது தெளிவாக இல்லையா? அடுத்த சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் செந்தன், நான் புவி.
0: புவி சொல்லுங்கள், என்ன பாடல் புவி?
11: மகாராணி உன்னை தேடி வானொலிக்கல வர மாட்டேன், நேரதான் வருவேன்.
0: நேரதான் வருப்பாருன்னு சொல்லுங்கள். ஏதாவது குறிக்கப்பட்ட நேரம் ஏதாவது தெரியுமா? சரி,
11: தெரியல.
0: தெரியல, சரி, நீங்கள் அனுப்பினா தானே தெரியுமா? சரி, இப்பொழுது தேவகுமார் மட்டும் அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம், நன்றி. ஆமாம், 1000 வாசல் இதயம் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரனே ஜானகி பாடிய பாடல் அந்த பாடல். இது உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. அடுத்த பாடல் தயாராக இருக்கிறது, நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் ஒரு மணி 20 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது
2: என்ன பாடல்? இந்த பாடல்
1: என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நடைபெறும் உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4 1 5 9 3 0 0 5 5
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
2: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD, CMR FM 101.3.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேரம் 1:23 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் இந்த பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக ஒரு பாடல் நடைவரி ஒலிபரப்பானது. தொடக்க வரியோடு நீங்களும் இணைந்து கொள்ள 4 1 6 5 9 3 0 0 5 5. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
5: இது என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து
0: பாடல் சொல்லிக்கிறீர்கள், பார்ப்போம் அது சரியான பாடலா என்று. நன்றி, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நாச்சியார், எப்படி சுமார்கீர்களா?
0: மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி ரகு, சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: அதே பாடல், பொம்மை குட்டி அம்மாவுக்கு.
0: அதே பாடல் தான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம், அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். குயிலே குயிலே என்று சொல்லி நீங்களும் கூவியிருக்கிறீர்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள்.
8: அதே குயிலக்காதான்.
0: அதே குயிலக்காதான்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் அக்கா முருதானா? சரி, பார்ப்போம், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், அதோமா.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
9: குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யார் அக்கா?
0: யார் அக்கா என்று சொல்லுகிறீர்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
10: குமார்
0: இருக்கின்ற. குமார் சொல்லுங்கள். அதே குயில் தான், அந்த அக்கா விட்டலான்னு கூவுது. சரி சரி, பார்ப்போம், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சோபாலன் சொல்லுங்கள்.
11: குயிலே குயிலே குயிலக்கா.
0: குயிலே குயிலே குயிலக்கா தான். சரி, பார்ப்போம், அடுத்த நேர். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: உதயன்.
0: உதயன் சொல்லுங்கள்.
12: அதே பாடல்தான், குயிலே குயிலே குயிலக்கா.
0: குயிலே குயிலே குயிலக்கா தான் என்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
12: நன்றி.
0: ஆமாம், அனைத்தினர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள், குயிலே குயிலே குயிலக்கா என்று சொல்லி. சார், இன்னும் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார், அவரையும் பேசி பார்ப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள். அதே பாடலாம், மாற்றமில்லை.
13: புருஷோத்தமன்
0: மாற்றமில்லை, மாற்றமில்லை. சரி, பார்ப்போம், நன்றி. ஆமாம், என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து KJ சித்ரா பாடுகின்ற பாடல். 2 மணிக்கு நேர்கள் டாப் 5 நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக 5 பாடல்கள் தயாராக இருக்கின்றன.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 1:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்லே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்ன பாடல்? இந்த பாடல் தொடர்பின் பாகத்திலே இப்பொழுது 14°C இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது படமேற்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12°C குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 26°C இருக்கும். சூரியஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 9°C குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 20°C இருக்கும். சூரியஒளியோடு இருக்கும். அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமையும் சூரியஒளி நிறைந்த நாள் 22°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ் அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, அதே தான், என்ன பாடல் இந்த பாடல்,
1: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நடைபெறி உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5953-0005.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4169300055.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.

0: நேரம் 1:34 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம், நான் சங்கர் வைக்கிறேன், ராம்டன்ல இருந்து.
0: சங்கர் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள் சங்கர்?
1: இது சாவி படத்துல என்று தென்றலே தென்றலே என்று ஆரம்பிக்கிற பாடல், ரவி சத்யராஜ் நடித்த படம்.
0: ஓ, சத்யராஜ் நிழல் ரவி நடித்த திரைப்படம் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். பார்ப்போம் அது சரியாக இருக்கிறதா என்று. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு சங்கர். சங்கரை தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், பண்பா.
0: பண்பா சொல்லுங்கள்.
2: அதே பாட்டு தான், சாவி படத்துல பிள்ளைகளுக்கு பாடுற பாட்டுகளும்.
0: விளங்கவில்லை.
2: பிள்ளைகளுக்கு பாடுற
0: பாட்டுகளும் அது பாடுறவர்கள் தான் கேட்கணும். சரி சரி, பார்ப்போம் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
0: அந்த பாடல் தான் சொல்லுகிறீர்கள். ஆமாம், சாவி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், எதிர்ச்சியாக தெரிவு செய்யப்பட்ட பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல். இது என்ன பாடல், எந்த பாடல்?

0: நேரம் ஒரு மணி 41 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: என்ன பாடல் இந்த பாடல்
0: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இடைவரை உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5953-0005.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165930055.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. ஐஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மீட் $200. ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ, முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca.
0: நேரம் 1:45, சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், யோகா.
0: யோகா, சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
7: இது துணை படத்தில் இருந்து, காற்று நடந்தது மெல்ல மெல்ல, காதல் கவிதைகள் சொல்ல சொல்ல, அந்த பாட்டு.
0: அந்த பாடல் சொல்லிருக்கிறீர்கள், பார்ப்பது சரியான பாடலா என்று. நன்றி
7: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரத்தை இப்போ வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
8: அதே பாடல் அதே இடம்.
0: அடுத்த நேர சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? துணை படத்தில் இருந்து தான் சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள். சங்கர், உங்களுடைய ஒலி தெளிவு சரியில்லாமல் இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவகுமார் சொல்லுங்கள். அந்த பாடல் சொல்லிருக்கிறீர்கள், சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. நேரம் 1:46. ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போன்று துணை படத்தில் இடம்பெற்ற பாடல் ஜெயச்சந்திரன், வாணிஜ்யராம் பாடுகின்ற பாடல்.

0: உங்கள் மனதை வருடம் இனிமையான பாடலோடு 103.3
1: நேரம் ஒரு மணி 52 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ்
3: அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான்,
2: இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான். என்ன பாடல் இந்த பாடல்,
1: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய ஒலிக்கிறது இந்த பாடலின் இடைவெளி. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4169935555
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
7: கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர், 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
8: 416-834-2266.
9: ஜீவா.
0: நேரம் ஒருமணி 56 நிமிடம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப்படும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பெண்பா, சொல்லுங்கள், என்ன பாடல்? விளங்கவில்லை. மஞ்சள் நிலவே என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம், குழப்புகிறீர்கள். சரி, அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், யோகா.
0: யோகா, சொல்லுங்கள். மந்தார பூவே மஞ்சள் நிலாவு, அந்த பாடல்
11: தானா?
0: நிச்சயமாக தெரியும். 100% அடித்து சொல்லுகிறார். சரி, பார்ப்போம்.
11: நன்றி,
0: நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், இரண்டு நேர்களுமே சொன்ன திரைப்படம் நீதியின் நிழல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுமணியும் பி சுசிலா பாடுகின்ற இந்த மந்தாரப்பூவி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் புதிய பாடல் தெரிவியோடு சந்திப்போம். 2 நேயர்கள் டாப் 5 நிகழ்ச்சி உங்களுக்கு 5 பாடல்களின் தொடக்க வரிகள் இருக்கின்றன. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாக்களிக்க தயாராக இருங்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கு மீண்டும் நன்றி.

நேரம் 2:02. CMR தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக் அவன் பணிப்பின் பேரில் மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட 15 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பரிந்துரை கடப்பரப்பில் தொழிலுக்கு சென்ற 4 மீனவர்கள் சீரற்ற காலநிலை காரணமாக காணாமல் போயிருக்கின்றார்கள். அவர்களை தேடும் பணி தொடர்கிறது. மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை பின்பற்றி அடுத்த மாநிலங்களுக்கும் நதிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கனடா தனது ரிபன் ஈ ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய முடிவு செய்தால் யுக்ரைன் விமானப்படைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் போர் விமானங்களை கனடா தயாரிக்கலாம் என ஸ்வீடன் பாதுகாப்பு நிறுவனமான ஷாப் தெரிவித்துள்ளது. கென்னிய தலைநகரிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள கெல்கில் பகுதியில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 மாணவிகள் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 2:04 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரபாகத்திலே 13 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மடிக்கும். 16 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12 பாக செலுத்ததாக குறைவடைந்து இன்று பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 26 பாக செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது 9 பாக செலுத்ததாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 20 பாக செலுத்ததாக இருக்கும். சனிக்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். சனிக்கிழமை இரவு பொழுது 11 பாக செலுத்ததாக இருக்கும். வாரம் தெளிவாக காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை 22 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விவாத நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் அடுத்து டாப் 5 உங்களுக்காக 5 பாடல்கள் தொடக்க வரிகள் தரப்போகிறோம். அந்த 5 பாடல்கள் உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தெரிவு செய்கின்ற பாடல்களுக்கு நாங்கள் புள்ளிகள் வழங்குவோம். வாக்குகள் அடிப்படையில் புள்ளிகளை வழங்குவோம். அந்த புள்ளிகளின் அடிப்படையிலே 3வது, 2வது, 1வது பாடல்கள் முழுமையாக ஒலிபரப்பாகும். 4வது, 5வது பாடல்களில் ஒரு சில வரிகள் உங்களுக்காக ஒலிபரப்பாகும். எனவே உங்களுக்காக 5 பாடல்கள் தொடக்க வரி வருகிறது. நீங்கள் 3 பாடல்களை மட்டுமே தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தெரிவு செய்கின்ற பாடல்களுக்கு நாங்கள் புள்ளிகளை வழங்கி அந்த பாடலை வரிசைப்படுத்துவோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165930055 இதோ உங்களுக்காக அந்த 5 பாடல்களின் தொடக்க வரி.
1: சூர்யா நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது?

0: சூர்யா நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: ஐந்து பாடல்களின் தொடக்க வரிகள் வந்தன. நீங்கள் அந்த ஐந்து பாடல்கள் உங்களுக்கு பிடித்த மூன்று பாடல்களை தேர்வு செய்யலாம். 416-593-0055.

0: நினைவுகள் மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக.
1: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், இது சிவபாலன்.
1: சிவபாலன் சொல்லுங்கள்.
2: 5, 2, 4
1: சொல்லியிருக்கிறீர்கள். 5, 2, 4 சரி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், செங்கல்நாதன் அஜந்தா.
1: அஜந்தா சொல்லுங்கள்.
3: நல்ல பாடல்கள், நல்ல தெரிவு. 5, 3, 2
1: 5, 3, 2 என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி,
3: நன்றி.
1: நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல் தேர்வுகளை தெரிவிக்கலாம். 4, 6, 5, 9, 3, 0, 0, 5, 5 மீண்டும் உங்களுக்காக அந்த பாடல் வரிசையை தருகின்றோம்.
0: சூர்யா நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. 1, 1.

0: சூர்யா நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு
2: எப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்க போன்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள்.
3: 452
2: 452 சொல்லியிருக்கிறீர்கள். 452, சரி, நன்றி தேவகுமார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்
2: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
4: உதயன்.
2: உதயன் சொல்லுங்கள்.
4: 541
2: சொல்லியிருக்கிறீர்கள், சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம், யோகா.
2: யோகா சொல்லுங்கள்.
5: 235
2: 235 சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி யோகா.
5: நன்றி
2: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். முரு சொல்லுங்கள்.
6: 345
2: 345 சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி முரு. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம்,
2: ரகு சொல்லுங்கள். 543 சொல்லியிருக்கீர்கள், 543, சரி, பார்ப்போம். நன்றி ரகு. ரகுவை தொடர்ந்து அடுத்த நேயர், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம்,
2: கலியுகவரதன் சொல்லுங்கள். 532 சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், நான் தான் ஏகே குணா கலைக்கிறேன்.
2: குணா சொல்லுங்கள்.
9: உண்மையாக பாடல் ஒன்றும் கேட்கவில்லை, கடைசியில் தான் வந்தேன்.
2: அழைப்பில் இது கொள்ளுங்கள். தெரியுமா பாடல் யார்? இந்த தேவதை முன்பனியா முதல் மலையா நெஞ்சுக்குள் பாய் பெய்து மாமலை விழிமூடி யோசித்தேன் ஒரு மாலை இளவனில்.
9: அதாவது இறுதியாக இரண்டு பாடலும் முதலாவது பாடல்.
2: 541 குணா, சரி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். ராஜா சொல்லுங்கள். 523 சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி
9: நன்றி
2: ராஜா. விதந்து அடுத்த நேயர், வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், வெண்பா.
2: வெண்பா சொல்லுங்கள்.
10: மாலை நேரம் தூங்கினால
2: 54
10: ஒரு மாலை நேரம் யார் வரை விழிமுடி தூங்கினால
2: 514 அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: குமார் இருக்கின்றேன்.
2: யாரு?
11: குமார்.
2: குமார் குமார் சொல்லுங்கள்.
11: 325
2: நன்றி குமார்,
11: நன்றி. வணக்கம்,
2: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம், நான்
2: சிவா சொல்லுங்கள்.
12: 152
2: சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி சிவா.
12: ஓகே, நன்றி
2: நன்றி. ஆமாம், மொத்தமாக இப்பொழுது 13 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 13 நேர்களும் வாக்குகள் எண்ணப்பட போகின்றன. ஆனால் நீங்களும் மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். 416-593-0055 இது உங்களுக்காக பாடல் வரிசை வருகிறது. தொடர்ந்து விளம்பரத்தை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
0: சூர்யா நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. 1, number 1.

0: சூர்யா நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: பேரவை 2:16:13 நேர்கள் வாக்களித்திருக்கார்கள். எனவே நீங்களும் வாக்களிக்கலாம். 416-593-0055 அழைப்பில் இருக்கும் அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம்,
2: பத்மன் சொல்லுங்கள்.
3: 3-2-5
2: சொல்லுகிறீர்கள். நன்றி பத்மன். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நித்யா.
2: நித்யா சொல்லுங்கள். 5-3-4 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி நித்யா. சரி, மொத்தமாக 15 நேர்கள் வாக்களித்திருக்கார்கள். 15 நேர்களின் வாக்குகள் எண்ணப்படப் போகின்றன. கடைசி நிமிடத்தில் வாக்களிக்க விரும்புவார்கள் அழைக்கலாம்.
5: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
2: சரி, 5 பாடல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன சூர்யா நடித்த திரைப்படங்களிலிருந்து. இப்பொழுது வாக்களிக்க இன்னும் ஒரு நேயர் காத்திருக்கின்றார். அவரையும் சந்தித்து விடுவோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், தவராஜ்.
2: தவராஜ் சொல்லுங்கள்.
8: 5-2-3.
2: சரி பார்ப்போம். நன்றி தவராஜ். ஆமாம், மொத்தமாக இப்பொழுது 16 நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 16 நேயர்களின் வாக்குகளும் எண்ணப்பட்டு இப்பொழுது 3வது பாடல் ஒலிக்க இருக்கிறது. சிவபாலன், அஜந்தா, தேவகுமார், உதயன், ஜூஹா, முரு, ரகு, கலிஜுகவர்தன், குணா மற்றும் உடுப்பட்டி ராஜா, வெண்பா, கே குமார், சிபா பிரம்டன், பத்மன், நித்யா, தவராஜ். இந்த 16 நேயர்களின் வாக்குகளின் அடிப்படையிலே இப்பொழுது 3வது பாடல் ஒலிக்க இருக்கிறது. மூன்றாவது பாடல் மொத்தம் 26 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 26 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடும் பாடல்.

0: 26 வாக்குகளை பெற்று அந்த பாடல் 3வது இடத்தை பெற்ற பாடல். அயன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடிய பாடல்.
1: இசையால் உலகை ஆளும் CMR தமிழ் FM 100.3.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905 667

0: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 2:30. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பின்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 13°C இருக்கிறது. காற்று தற்பொழுது வடக்கு வட மேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 26°C இருக்கும். சூரியன் நிறைந்திருக்கும். இரவு பொழுது 9°C குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 20°C ஞாயிற்றுக்கிழமை 22°C இருக்கும். இந்த 3 நாட்களும் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களுமே சூரியொளி நிறைந்த நாட்களாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. டொஃபை நிகழ்ச்சியில் 5 பாடல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த 5 பாடலில் 26 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்ற பாடல் அயன் திரைப்பட பாடல். இப்பொழுது 2வது இடத்தை பெற்ற பாடல் இந்த பாடல். வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன், தேவன் மற்றும் பிரசன்னா குழுவினர் பாடுகின்ற இந்த பாடல் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. 28 வாக்குகளை பெற்றிருக்கிறது.

0: 26 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல், மறைக்கப்பட 28 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல், மரணமாயிரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: CMR தமிழ் FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222-416-700-2222-j.ca.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: நேரம் 2:38.
8: பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: 54 வாக்குகளை பெற்றிருக்கிறது முதலாவது பாடல்.
9: சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது CMR தமிழ் FM 101.3.
0: கார்த்திக் பாடுகின்ற கஜினி திரைப்பட பாடல்.
10: Swing! Cha-cha-cha-cha-cha! Yo-ho! Swing!

0: பாடல் 54 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றது.
1: அட்டகாசமான பாடலுடன் அதிரடிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
0: நேரம் 2:45 நிமிடம்.
2: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு CMR 101.3.
0: 25 வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பெற்ற பாடல் நந்தா திரைப்படத்திடம் பெற்ற பாடல் SP பாலசுப்ரமணியம்.

25 பாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்று பாடல் அந்த பாடல் 12 வாக்குகளோடு இந்திய நிகழ்ச்சியில் ஐந்தாவது இடத்தை பெற்ற பாடல் உன்னை நினைத்த திரைப்படத்தில் ஹரிகரன் பாடிய இந்த பாடல்.

0: அந்த பாடல் 12 வாக்குகளை பெற்ற 5வது இடத்தை பெற்ற பாடல் அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. டாப் 5 நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறு 5 பாடல் தொகுதியிலும் உங்களை சந்திப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
2: Everything okay, no problem indigenam.
3: Bar kalamu closing da adikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155. அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
6: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் CMR தமிழ் FM அதிர்வன் 101.3.
0: 1 மணிக்கு இதே நாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடலோடு SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
3: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
4: 416-993-8443.
5: சமடைமில ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
6: தமிழை இங்கு குட்டி
5: ஆண்ட்ரியா
6: சொல்றியா
5: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
7: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
0: ஆயிஷா செல் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியூர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஆயிஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. Aisha Silk.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
3: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
4: நேரம் 3:04 சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடரோட விரும்பாக்கத்தில் 12 செல்சியஸாக இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 செல்சியஸ், சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். நிகழ்ச்சிகளில் தொடர்வது

இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதயநாதம் தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதயநாதம். இது என் குரலாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயங்கள்.

0: இன்றைய இதய நாதத்துடன் என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்லா. இதயநாதம், இன்றைய இதயநாதத்தில் என்ன நடக்கப் போகிறது? மெல்ல காது கொடுத்து நாமும் கேட்போமா?
1: ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ.
2: ஹாய்
1: ஹாய்
2: ஹாய்,
1: உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா?
2: இல்லை, நீங்கள் அங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா, நான் ஞாபகம் இல்லை.
1: இப்போ 2 இயர்ஸ் அகோ நாங்கள் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் செய்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து.
2: எனக்கு
1: உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நான் கால் பண்ணா? இல்லை, பிரச்சனை இல்லை. எனி டைம் கால் பண்ணுங்க. ஓகே, நான் போதும் பண்ண மாட்டேன். டைம் கிடைக்கிறப்போது நான் கால் பண்ணுறேன்.
2: ஓகே, ஓகே, தேங்க்ஸ்.
1: பாய்
2: பாய்.

உன்னை நான் பார்த்ததும் என்னையே இழந்தேன் நான். என் இதயம் களவாடப்பட்டது. உன்னால் தான் பெண்ணே, இதயமின்றி இங்கு நான் உன் இதயத்தை தந்துவிடு, நான் உருக்குலையாமல் இருக்க.

0: இதயநாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டதும் காதலா இவர்களுக்குள் இல்லை நட்பா, நட்பா காதலா, கேட்டு பார்ப்போம் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று. புது நம்பரா இருக்குது. ஹலோ,
1: ஹாய்.
0: ஹாய்
1: ஹாய், நான் ரம்யா கதைக்கிறேன்.
0: ஓ ஓ, சொல்லுங்க.
1: சும்மா இருக்கிறீங்களா?
0: ஓ, சும்மா இருக்கிறேன். நீங்கள்?
1: நான் சும்மா இருக்கிறேன்.
0: ஆ, வேற எப்படி? என்ன, நேற்று தான் நம்பர் பண்ணி நீங்கள் கால் பண்ணுறீங்க விசேஷம்
1: அப்படின்னு? ஏன் நான் கால் பண்ணக்கூடாது?
0: இல்லை இல்லை, நீங்கள் கால் பண்ணுங்க, நான் சும்மா கேட்டேன்.
1: ஓகே, இல்லை கால் பண்ணணும் மாதிரி இருந்தது, அதான் கால்
0: பண்ணினேன். வேற
1: நீங்கள் இப்போ ப்ரோக்ராம் ஒன்று செய்கிற இல்லையா?
0: ப்ரோக்ராம் செய்கிறனால கொஞ்சம் குறைவு, இடைக்கிட்ட செய்கிறேன்.
1: இல்லை, நீங்கள் ப்ரோக்ராம் செய்தால் என்னையும் கூப்பிடுங்க, எனக்கு இப்போ நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு.
0: ஆ, சண்டே சண்டே எல்லாம் ஃப்ரீயா நீங்கள்?
1: ஓயா, நான் நான் வந்து ப்ரோக்ராம் செய்யலாம் உங்களோட.
0: ம், ஓ, பிரச்சனை இல்லை. இது என்ன பாப்பம்மா, நான் வார அடுத்த கிழமையில ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது. என்ன கேரக்டர் தான் செய்வீங்க? என்ன?
1: ஓயா, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த கேரக்டர்?
0: ஓகேயா.
1: அஜித்.
0: ஓ, சொல்லுங்க.
1: என்ன இருக்கா, அவசரமாக போகணும். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல விழுந்தது தான் என்ன நம்பர்.
0: ஓகே,
1: நீங்கள் எந்த நேரம் வேணுமென்றாலும் எனக்கு கால் பண்ணலாம் என்ன செலுக்கு.
0: ஓகே,
1: நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணுவா?
0: ஓ, பிரச்சனை இல்லை, நாளைக்கு கால் பண்ணுங்க. இல்லாட்டி நான் கால் பண்ணுறேன், என்ன டைம்
1: சொன்னால். ஓகே, நோ ப்ராப்ளம்.
0: ஓகே,
1: நாளைக்கு கதைப்பேன்.
0: ஓகே,
1: ஓகே,
0: தேங்க்ஸ், பாய்.

0: கேட்டீர்களா? காதல் பயப்பட்டால் சுகமான சுமையாக இருக்கும். உலை நேசிப்பவரை நேசிக்க யோசிக்காதே, நேசிக்க யோசிப்பவரை யோசிக்காதே என்றும் நேசிக்க. ரெண்டு மணி பழமையாக இந்த டைம்லாம் கால் பண்ணுறவா ரம்யா? இன்றைக்கு கால் பண்ணி இல்லை, நானும் இருக்கா கால் பண்ணி பார்ப்போம். எதுக்கு கால் பண்ணி பார்ப்போம்.
1: ஹலோ
0: ஹலோ, நான் அஜித். ரம்யாவே, எப்படி இருக்கீங்க? ஓ, நானும் ஜோமா இருக்கேன். இல்லை, உங்களோட கதைக்கோணம் மாதிரி இருந்தது. நீங்கள் பழமையாக டூருக்கு எடுக்கிற நீங்கள் தானே எடுக்க
1: இல்லை? கொஞ்சம் பிஸியாக போயிட்டு. அஜித், நான் உங்களுக்கு திருப்பி எடுக்கவா? ரெண்டு நிமிஷம்.
0: ஓ ஓ, ஓகே ஓகே, கட்டாயம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ், பாய். ஹலோ,
1: ஹாய்.
0: ஓம், சொல்லுங்க.
1: ஹாய் ரம், இது ரம்யா பேசுகிறேன்.
0: ஓம் சொல்லுங்க, நான் நம்பர் பார்த்துட்டு தெரியும் எனக்கு, நீங்கள் தான்
1: நினச்சிட்டு. அஜித்,
0: ஓம்,
1: நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பினா பார்த்தீங்களா?
0: ஓம், பார்த்து. நான் ஆக்டரா?
1: இல்லை, அவரை தான் நான் கல்யாணம் கட்ட போகிறேன்.
0: என்ன, அவர்?
1: அவரை
0: நீங்கள் ஜோக் அடிக்குவீங்க?
1: இல்லை, சீரியஸா?
0: நீங்கள் பாடி விடுறீங்க.
1: நான் பாடி விடுவேனா? என்ன, கல்யாணத்தில் பாடி விடுவேனா?
0: அப்போ
1: எனக்கு ரெண்டு மாதத்தில் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. வடிவா இருக்கிறா?
0: ஓ ஓ,
1: உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கட்டாயம் தேவை.
0: ஓ, வடிவா இருக்கிறார். ஆனால் ரம்யா, உங்களுக்கு நாளைக்கு டைம் இருக்குமா? நான் உங்களோட இருக்க கதைக்கு வேணும்.
1: நிச்சயமா, எப்போ வரணும்?
0: ஓ, நாளைக்கு ஈவினிங்.
1: ஷூர், 3 மணிக்கு சந்திக்கலாமா?
0: ஓகே, அன்றைக்கு சந்திச்ச அந்த மோலில் டிம்பர்டன்ஸுக்கு தானே? அங்கே சந்திப்போம்.
1: ஓகே,
0: ஓகே,
1: ஓகே, தேங்க்யூ, பாய்.
0: படிக்க சொல்கிறாள் இல்லை வெட்டியாக சொல்கிறாள் தெரியல.

0: பேச்சிலே மயங்கி மனதை அலையவிட்ட இவனைப் போல் இன்னும் எத்தனை பேர் இங்கு? இது அவளின் குற்றமா அவனின் குற்றமா? உங்கள் கைகளில் முடிவு. ஹாய் ரம்யா.
1: ஹாய் அஜித்,
0: எப்படி இருக்கிறீங்களா?
1: நான் சும்மா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓம் இருக்கிறோம்.
1: சரி, ஏன் வர சொன்னீங்க?
0: இல்லை, நீங்கள் அந்த படம் அனுப்பினது அது சும்மா தான் சொன்னீங்க.
1: என்ன அஜித், விளையாடாதீங்க. நான் அவரை 2 மாசத்தில் கல்யாணம் கட்ட போகிறேன். உண்மையா?
0: அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணி போட்டு அவரை கல்யாணம் கட்டுறேன்னு
1: சொன்னது? என்ன
0: பைத்தியமா?
1: உங்களை லவ் பண்ணுறேன்னு நேரடியாக சொல்லியிருக்கேண்ணா.
0: இல்லை ரம்யா, நீங்கள் ஃபோனில் கதைக்க அப்படியே குழஞ்சு குழஞ்சு கதைச்சிங்க. அதை வச்சு தான் நான் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு
1: நினைச்சேன். அஜித், என்ன உங்களுக்கு பைத்தியமா? நான் ஒர்க்லேருந்து கதைச்சு, நான் என்னை சுற்றி அங்கே நிறைய பேர் இருந்தது, எப்படி நான் லவுடாக கதைக்க முடியும்? என்ன அஜித், சின்ன பிள்ளை தினமா?
0: இல்லை ரம்யா, நான் சீரியஸாக உங்களை லவ் பண்ணுறேன்.
1: அஜித், நீங்கள் நல்ல ஒரு கலைஞர். அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கலை திறமை எனக்கு நல்லாவே பிடிக்கும். அதனால தான் உங்களோட கதைக்கோணம், உங்களோட பழகணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன் அஜித், எனக்கு அதை தவிர எந்த விதமான எண்ணமும் எனக்கு இருக்கல. இது எந்த பிள்ளை தான், நான் உங்களோட மனதில் இப்படியான தவறான எண்ணங்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துட்டு அஜித். ஐம் ரியலி சாரி. ஆனால் சொல்லுங்கள்.
0: இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறது, சாரி, நானும் தவறாக நினச்சிட்டு போடக்குது.
1: இல்லை அஜித், அது என்ன தான் பிள்ளை, இந்த கோபத்தையெல்லாம் மனதில் வச்சுக்கொண்டு தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு வராமல் விட்றாங்க, ப்ளீஸ்.
0: இல்லை இல்லை, நான் கட்டாயம் வருவேன்.
1: திருப்பி சொல்கிறேன், ஐம் சாரி அஜித், சாரி.
0: இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே.

அடைக்கலம் கேட்கிறேன். உனக்குள் மட்டும் சிறை கைதியாக அல்ல, ஆயுள் கைதியாக வாழ. உன்னால் உயிர் பெற்றேன், உன்னால் உணர்வுகளை சுவாசிக்கிறேன். உன்னை பிரிவது ஆனாலும் பிரிவது என் உயிராயிருக்க ஆசைப்படுகிறேன் அன்பே. நேர்கள் இதுவரை கேட்டது இதய நாதம். இன்றைய இதய நாதமாய் ST செந்தில்நாதன், சுதர்சி இக்னேசியஸ், ஒலிச்சேர்க்கை DJ ரிதமிக்ஸ் வி சுதா. மீண்டும் மற்றொரு இதய நாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே.

0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. LIKO.

நேரம் 3 மணி 33 நிமிடம் செய்யும் வாரதமிழப்பும் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 2 பக்கத்திலே 12 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு விடமைக்கு திசை நோக்கி மணிக்கு 15 கிலோமீட்டர் பக்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாக செலுத்தி சூரியனுடைய நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 9 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை நாளை 20 பாக செலுத்ததாக இருக்கும் சூரிய ஒளியோடு காணப்படும். ஞாயிற்றுக்கிழமையும் 22 பாக செல்சியஸோடு சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். திங்கட்கிழமை 22 பாக செல்சியஸ் சூரிய ஒளியிடம் மகிழ் கூட்டம் அமைந்து காணப்படும். சில இடங்களில் லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள்.

உதவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேரில் 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். இளையராஜா ஜென்சி பாடுகின்ற பாடல் இது.

0: ஈரவிழி காவியங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்தது. நேரம் 3:38.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
0: 4:41. உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அந்த 7 நாட்கள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பால் ஆண்டு 101.3
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
3: சுகந்தன் 416-540-6269
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3
5: நேரம் 3:47 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 416-593-0055 மாடி வீட்டு இலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி.

பார்த்து கோழியுடன் செய்து கூடுவிட்டு போகாமல் கொஞ்சட்டுமே. நினைச்சது அப்போது எனக்கு இது இப்போது தவிக்கிறது தன்னாலே தழுவிட முன்னாலே சொன்னா.

0: நேரம் 4 மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுக்கு உள்ள அதிகாரத்துக்கு அமைய பொது அவசர நிலையை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடித்து விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டு வெளிநாடுகளில் தலைமுறைவாக உள்ள மேலும் 89 குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு எதிரொலியாக இன்று பெட்ரோல் விலை 24 பைசா உயர்ந்து லிட்டருக்கு 108, டீசல் லிட்டருக்கு 23 பைசா உயர்ந்து 99.78 விற்பனை செய்யப்படுகிறது. காவல்துறை மற்றும் உளவாளிகளுக்கு உதவும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதாவின் கீழ் மின்னணு சேவை வழங்குநர்கள் டிஜிட்டல் மெட்டாடேயை பாவிப்பதை வைத்திருக்க வேண்டிய கால அளவை குறைப்பதற்கான கோரிக்கையை பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கர் நிராகரித்துள்ளார். காசா பகுதியில் 70% நிலப்பரப்பை இராணுவம் தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே தனது புதிய உத்தரவு என்று ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ தெரிவித்துள்ளார். CMR தமிழ் FM செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 4:02 இப்பொழுது முதல் 5 மணி வரை பாடத்தை கேட்கலாம். 4 1 6 5 9 3 0 0 5 5 தொண்டபின் பக்கத்தில் 11 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் பக்கத்தில் பீதி கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 26 பாக செலுத்த சூரியனுடைய இந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 9 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை 20 பாக செலுத்ததாக இருக்கும் சூரியொலியோடு. ஞாயிற்றுக்கிழமை சூரியொலியோடு 22 பாக செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் செந்தில், நான் காசு நான்
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: அத்திப்பழம்
0: சிவப்பா அத்தை மகள் சிவப்பா சித்திரா பாடுகின்ற பாடல் ராஜமாண்டி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 90.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 4164892000. அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18/8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
3: Asian Textiles in Mavaram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36-1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
4: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
5: 4:10 உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 அதிகால செய்தி அறிக்கையை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
6: நான் கலிவோவர்தன் கேட்கிறேன்.
5: சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: படம் படமா பாசமா பாட்டு மெல்ல மெல்ல என் மேனி நடுங்குது மெல்ல. மற்றது வந்து எங்கட சிஎம்ஆர் நேயர்கள் வந்து உதவி செய்யணும். என்ன சொன்னா இதில் 1 பிறகுதான் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் போறது. அருள்குமார், செந்தில் இவர்கள் வந்து தாயக நிகழ்ச்சிகள் எல்லாம் போறது. நீங்கள் வந்து பகல்ல கேட்கறத விட இரவு 1 பிறகு எல்லாரும் கேட்டீங்களா இன்னும் நல்ல திறமா இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி தம்பி.
5: சரி, இதோ நன்றி உங்கள் அன்புக்கு. இதோ பாடல் அளிக்கிறது. நன்றி,
6: வாய்ப்புக்கு நன்றி தம்பி.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: Everything okay, no problem undichu nam
6: bar kalamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: நீங்கள்
8: கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
9: நேரம் 4:18 நிமிடம். உங்களுக்கான டிஜினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
10: திருமல படத்தில் அழகூரில் பூத்தவள், இன்றைக்கு தம்பதிகள் தினம் தானே என்ற இந்த பாடலுக்கு.
9: ஓஹோ, சாரி.
10: பாடலு சிஎம்ஆர் நீர்கள், சிஎம்ஆர் பாடலு, சிஎம்ஆர் பிரம்மரவர்கள், பத்திரிகை டிரைவர், கேர உறவுகள், கேர விபுல், மற்றது வவுனியா உறவுகள், சுவாரஞ்சன் சுந்தரி, மற்ற உங்களோட சிஎம்ஆரை கேட்டுக்கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை நேர்களும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஜாட்டில் உள்ளவர்களும் அடிக்கிறார். சரியான எப்படியான பாடல்கள். அப்ப நான் சொல்லி நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்க,
9: கலந்து கொள்ளுங்க. அப்பதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லி
10: மகிழ்ச்சியா இருப்படி சரியான சொல்லி நான் கேட்டு வந்தேன் சொல்லி எனக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கேன். ரசனம் தானே முதல் வந்து ரெண்டு நேரங்கள் திறமான பாடல் கேட்டுச்சுன்னா அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இனி வார நேர்களை நன்றிகளை சொல்லி விடவருகிறேன்.
9: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது.
10: நன்றி.
9: எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடுகின்ற பாடல்.

0: painting. More music, more fun.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ஐஷாசில் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200. ஐஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 Aisha Silk.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992
2: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433
8: நேரம் 4:26 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடல்களை கேட்க 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம்,
8: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்? சரி, இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சந்திரபோஷ் குழுவினர் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
9: நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர்
2: ஈவென்ட்ஸ். The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: நேரம் 4:33 படம் செய்வார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொண்டை பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 11 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 26 செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 9 செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 20 செல்சியஸாக இருக்கும் சூரியொலியோடு. ஞாயிற்றுக்கிழமை 22 செல்சியஸ் சூரியோடு இணைந்த நாட்களாக இருக்கும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், சுதர்ஷினி இருக்கிறேன்.
3: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கீர்கள் சுதர்ஷினி?
4: சிகரம் படத்தில் இருந்து அகரம் இப்போ சிகரமாச்சு.
3: சரி, இது ஓகே. ஜெய் ஜெயசுதாஸ் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழக 183
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் FM அதிர்வன் 101.3.
4: நேரம் 4:41. உங்களுக்கு அனல்சியில் கலந்து கொள்ளவர் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், படைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் யோகா.
4: யோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: எனக்கு கவிஞர் முத்துலிங்கத்திட வரிகள்ல இசைஞானி திசையில கண்ணை கலைமானை படத்தில் இருந்து சிங்கார தாளம்பூ பூக்குன்ற காடு, அந்த பாடல்.
4: எஸ்பி பாஸ்மணியும் சைலேஜா பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி
5: நன்றி நன்றி வணக்கம்.

0: இருக்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
4: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு நாங்கள்.
5: நான்கு மணி 47 நிமிடம் உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் நித்யா.
5: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: எனக்கு பத்திரி படத்தில் இருந்து காதல் சொல்வது உதடுகள் எல்லாம் அந்த பாடல்.
5: சரி, இது உங்களுக்காக ஸ்ரீனிவாஸ் சுனந்தா பாடுகின்ற பாடல், சுனிதா பாடுகின்ற பாடல் இருக்கிறது. நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம் டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 9052708800
5: ','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////

0: மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக.
1: உங்களுக்கான சின்ன இன்றைவு செய்வர நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்? சார், இதோ பாடல் ஒலிக்கிறது. வரைக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் ஜி ராம்பிரசன் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரைக்கும் சந்திக்கும் வரை வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக சிறப்பான நாளாக அமைய வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. தொடர்வது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சாரம், குடிநீர், சுகாதாரம், உணவு மற்றும் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஒளிபரப்பு மற்றும் ஊடகம் உட்பட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மாநில கட்சிகளின் வருமானம் 51% சரிந்திருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. ஸ்வீடன் பாதுகாப்பு நிறுவனமான சாப் தனது கிரிபன் ஈரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய தேர்வு செய்தால் யுக்ரைன் விமானப்படைக்காக தயாரிக்கப்பட உள்ள சில விமானங்களை கனடாவை கட்டமைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இராணுவ எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கில் அந்த நாட்டின் வருவாய் ஆதாரங்களை குறிவைத்து அமெரிக்க நிதித்துறை புதிய மற்றும் கடுமையான பொருளாதார தடைகளை அதிரடியாக அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த குழந்தைகளின் தந்தை என கூறப்படும் நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை மட்டக்களப்பு காவல்துறை உயரதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். அத்துடன் கைதான சந்தேக நபர் உயிரிழந்த 2 குழந்தைகளின் தாய்க்கு புற்றுநோய் என கூறி போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி பிள்ளைகளை வைத்து யாசக மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னதாக மட்டக்களப்பு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தாயை பார்வையிடுவதற்காக தனது தந்தையுடன் அவரது 2 பிள்ளைகள் பதுளையில் இருந்து மட்டக்களப்புக்கு சென்றதாக தெரிவித்திருக்கின்றனர். இதன்போது அவர்கள் விடுதியொன்றில் தங்கியிருந்த பொழுது விடுதிக்குள் ஏற்பட்ட தீப்பரவலில் 3 வயதான ஆண் பிள்ளையும் 5 வயதான பெண் பிள்ளையும் கடந்த புதன்கிழமை மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் குறித்த தந்தையின் அடையாள அட்டையை பரிசீலித்த பொழுது அது வேறு ஒருவருடையது என கண்டறியப்பட்டிருக்கின்றது. பிள்ளையான் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைக்கும் வரை காத்திருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் தானும் பல கேள்விகளை கேட்க உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற மத வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் எந்த அரசியல் கட்சியையும் ஆட்சிக்கு வர விடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அரசாங்கம் செயற்படுவதாகவும் தமது அரசியல் செயற்பாடுகளை தாங்கள் முன்னெடுப்பதாகவும் அரசாங்கம் அதற்கு அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்தார். தம்மை பின்தொடராமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பிள்ளையான் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைக்கும் வரை காத்திருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகளிடம் தானும் பல கேள்விகளை கேட்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். புத்த சாசனத்தை மலினப்படுத்துவதற்கு திட்டமிட்ட வகையில் ஒரு தரப்பினர் செயற்படுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயத்தை அரசியலுக்கு உட்படுத்துவது முற்றிலும் தவறானது என்றும் நீதிமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மின்சாரம், குடிநீர், சுகாதாரம், உணவு மற்றும் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஒளிபரப்பு மற்றும் ஊடகம் உட்பட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 1979 61 இலக்க பொதுமக்கள் அத்தியாவசிய சேவைகள் சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி அருள்குமார திசாநாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஒவ்வொரு அரச கூட்டுத்தாபனம், அரசாங்க திணைக்களம், உள்ளூராட்சி மன்றம் அல்லது கூட்டுறவு சங்கம் ஆகியவற்றின் மூலம் வழங்கப்படும் இந்த சேவைக்கு எந்தவித தகவல்களும் ஏற்படுத்தப்படுவதாக தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் எரிவாயு உட்பட்ட எரிபொருள் விநியோகம், மருத்துவமனைகள், பராமரிப்பு நிலையங்கள், மருந்தகங்கள் ஆகியவற்றில் நோயாளர்களின் பராமரிப்பு மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து சேவைகள், பயணிகள் அல்லது பொருட்கள் போக்குவரத்திற்கான போக்குவரத்து சேவைகள், வீதிகள், பாலங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் ரயில் பாதைகள் உட்பட்ட போக்குவரத்து மற்றும் சுற்றுலா வசதிகளை பேணுதல், நீர் வளங்கள் மற்றும் வடிகாமலமைப்பு சேவைகள், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல், பாதுகாத்தல் மற்றும் விநியோகித்தல், மாவட்ட பிரதேச செயலகங்கள், கிராம உத்தியோகத்தர்கள், சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் மூலமாக ஆற்றப்பட வேண்டிய அனைத்து சேவைகள் உட்பட மேலும் பல சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சூறாவளிக்கு பிந்தைய இந்த அவசர சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் நோக்கத்தில் இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தினை மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது ஜேவிபியின் இனவாதத்தின் உண்மை முகம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருக்கின்றார். யாழ் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களுக்காக யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான இந்திய நிதியுதவியின் கீழ் கட்டப்பட்ட திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தமிழ் மக்களுக்கு தனியான ஒரு அடையாளமாகும். இந்த அடையாளத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக புத்தசாசன அமைச்சையும் இணைத்து மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையை போட்டிருக்கின்ற ஜேவிபியின் இனவாதத்தின் உண்மை முகம் என்று அவர் கூறினார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கான மத மற்றும் கலாச்சார அடையாளங்களை அளிப்பதிலும் திரிவுபடுத்துவதிலும் புத்தசாசன அமைச்சு அதன் கீழ் உள்ள தொல்பொருள் திணைக்களத்தின் மூலம் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு பல விடயங்களை செய்து வருகின்றது. ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் தமிழ் மக்களும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் விழிப்பாக இருப்பதோடு ஜேவிபியின் உண்மை முகம் தொடர்பில் மக்களும் விழிப்படைய வேண்டுமென்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டார்.
1: இந்திய செய்திகள்.
0: கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டும் முடிவுக்கு எதிராக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது எனும் இடத்தில் தடுப்பணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக அரசு முனைப்பு காட்டி வருகின்றது. இந்த அணை கட்டப்பட்டால் காவிரி நீரை நம்பியிருக்கும் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்பதனால் இந்த திட்டத்தை அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகின்றது. ஆனால் இதனை பொருட்படுத்தாது கர்நாடகா மேகதாது அணைக்கு பூமி பூஜை போடுவதற்கு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்நிலையில் டெல்லி சென்ற முதல்வர் விஜய் மேகதாது அணை விவகாரத்தில் உள்ள சட்ட வாய்ப்புகள் குறித்து மூத்த வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்தினார். அப்போது மேகதாது அணை திட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்ய இறுதி ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசின் சார்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனுவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முடிவு சட்டவிரோதமானது என்று அறிவித்து திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்சிகளின் நிதி விவகாரங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என்றும் விதிகளை மீறும் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஜனநாயக திருத்தங்களுக்கான சங்கம் 36 மாநில கட்சிகளின் தணிக்கை அறிக்கைகளை ஆய்வு செய்து புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இந்த கட்சிகளின் மொத்த வருமானம் 1,192 கோடி ரூபாவாக குறைந்திருக்கின்றது. இது முந்தைய ஆண்டை விட 51% குறைவானதாகும். வருமானம் குறைந்தாலும் கட்சிகளின் ஒட்டுமொத்த செலவு 20% அதிகரித்துள்ளது. அரசியல் கட்சிகளின் வருமானத்தில் தெலுங்கு தேசம் 228 கோடிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. ஆனால் செலவினத்தில் YSR காங்கிரஸ் 340 கோடி ரூபாய் செலவிட்டு முதலிடத்தில் உள்ளது. ஆய்வு செய்யப்பட்ட 36 கட்சிகளில் 21 கட்சிகள் ஈட்டிய வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் சிவசேனா உட்பட்ட 31 முக்கிய மாநில கட்சிகள் கடந்த அக்டோபர் மாத காலக்கெடு முடிந்தும் இதுவரை தணிக்கை அறிக்கையை தேர்தல் ஆணையகத்தில் சமர்ப்பிக்கவில்லை என ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: ஸ்வீடன் பாதுகாப்பு நிறுவனமான சேப் ஒட்டாவா தனது கிரிபென் ஈ ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய தேர்வு செய்தால் யுக்ரைன் விமானப்படைக்காக தயாரிக்கப்படவுள்ள சில விமானங்களை கனடாவே கட்டமைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவு மற்றும் கடன் ஒப்பந்தத்தின் கீழ் யுக்ரைனுக்கான 20 கிரிபென் விமானங்கள் வரை தயாரிக்கப்படும் என்றும் போரினால் பாதிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு ஸ்வீடன் தனது பழைய ரக கிரிபென் விமானங்கள் 16 நன்கொடையாக வழங்கும் என்றும் சேப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் இந்த தயாரிப்பில் முதலீடு செய்ய தேர்வு செய்தால் கனடாவே ஒரு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக மாறி அங்கிருந்தே யுக்ரைனுக்கு கிரிபென் ரக போர் விமானங்களை விநியோகிக்க முடியும் என்று சேப் நிறுவனத்தின் துணை தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்ட்ரஸ் காப் தெரிவித்திருக்கின்றார். பிளக்யுவகா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சைம பிய சாவெட் வரவிருக்கும் மாகாண தேர்தலில் பார்ட்டி கியூபெக்கா கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக தனது கட்சியின் நாடாளுமன்ற குழுவிலிருந்து விலகியிருக்கின்றார். சாவட் ரெம்ப்ளே அதிகாரபூர்வமாக பிளெக் கியூபெக்கா கட்சியில் இருந்து விலகினார். மேலும் அவர் பொதுச்சபையின் இணையதளத்தில் சுயேட்சை வேட்பாளராக பட்டியலிடப்பட்டிருக்கின்றார். புதுவழியில் பேச அங்கீகாரம் பெறாத பார்ட்டி கியூபெக்கா கட்சியைச் சேர்ந்த ஒரு வட்டாரம் அக்டோபர் 5 நடைபெறும் தேர்தலில் அவர் தங்கள் கட்சியை பிரதித்துவப்படுத்துவார் என்று கனேடியன் செய்தி சேவையிடம் தெரிவித்திருக்கின்றார். கோடைகால விடுமுறை தொடங்கும் பொழுது சாவட் ட்ரெம்ப்ளே பொதுச்சபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானின் இராணுவ எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கில் அந்த நாட்டின் வருவாய் ஆதாரங்களை குறிவைத்து அமெரிக்க நிதித்துறை புதிய மற்றும் கடுமையான பொருளாதார தடைகளை அதிரடியாக அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தைகளுக்கு ஈரானிய மசகு எண்ணெய் மற்றும் பெட்ரோலியப் பொருட்களை கடத்திச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணித்த ஃப்ளோரா கொமாரஸ் கொடியுடன் பயணித்த ஹன்கோயா மற்றும் பனாமா கொடியுடன் பயணித்த 3 ஆகிய 3 எண்ணெய் கப்பல்கள் மற்றும் 8 பிரம்மாண்டமான எண்ணெய் டாங்கி கப்பல்களை இந்த தடைப்பட்டியலில் சேர்த்திருக்கின்றது. இவற்றுடன் ஹாங்காங்கை தளமாக கொண்டு இயங்கும் வேர்த் சீன் என்ஜி லிமிடெட் உட்பட 15 மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்களுக்கும் இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க நிதித்துறை தெரிவித்திருக்கின்றது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்திருக்கின்ற அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஹோமோஸ் நீரினை முழுமையாக திறக்கப்படுவிட்டும் வரையிலும் தங்களிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க ஈரானியர்கள் ஒப்புக்கொள்ளும் வரையிலும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் மூத்த அரசியல் பிரமுகரும் முன்னாள் இடைக்கால வெளியுறவுத்துறை அமைச்சருமான அலி பக்கேரி கானி மாஸ்கோவில் பிரேசில் மற்றும் எகிப்தின் உயர்மட்ட அதிகாரிகளோடு தனித்தனியாக சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார். ஈரானின் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி மேற்கு ஆசியாவில் உருவாகி வரும் சூழல் மற்றும் டெஹ்ரான் பிரேசில் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி தலைமையில் வெளியுறவுக் கொள்கை ஆலோசகரான செல்சோ அமோரியை பகேரி கானி சந்தித்தார். மேலும் அவர் எகிப்தின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் மூத்த அதிகாரி ஒருவருடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இது ஈரானுக்கு முக்கிய பிராந்திய மற்றும் உலகளாவிய சக்திகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ராஜதந்திர அணுகுமுறைக்கு ஒரு சான்றாக அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சாரம், குடிநீர், சுகாதாரம், உணவு மற்றும் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஒளிபரப்பு மற்றும் ஊடகம் உட்பட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மாநில கட்சிகளின் வருமானம் 51% சரிந்திருப்பதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. ஸ்வீடன் பாதுகாப்பு நிறுவனமான சாப் ஓட்டோவா தனது கிரிபென் ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய தேர்வு செய்தால் யுக்ரைன் விமானப்படைக்காக தயாரிக்கப்படவுள்ள சில விமானங்களை கனடாவே கட்டமைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் இராணுவ எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கத்தில் அந்த நாட்டின் வருவாய் ஆதாரங்களை குறிவைத்து அமெரிக்க நிதித்துறை புதிய மற்றும் கடுமையான பொருளாதார தடைகளை அதிரடியாக அறிவித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: ஆங்கிலமங்கும் www.cmr.fm. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 4162 4662 4662. உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
1: விரைவாகவும் தாக்கல் செய்ய கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், பிடிசி லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க் www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

5:17 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலையில் தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தில் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 11°C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 4 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 26°C, குறைந்த வெப்பநிலை 9°C.

ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சாருமதி குழுவினர் பாடிய பக்தி கானம் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் காற்றலையில் இறையோசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்வது மகாநதி சோபனா பாடும் கிறிஸ்தவ கீதம்.

0: 4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிஸ்ஸிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 16700222. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதேர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849.

எந்த ஒரு சிந்தனையாளரை கேளுங்கள், உங்கள் உள்ளுணர்வின் குரலுக்கு மதிப்பு கொடுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்வார்கள். ஒரு காரியத்தை தொடங்கலாமா வேண்டாமா என்று உள்ளுணர்வு உணர்த்துவது சரியாக இருக்கும் என்பார்கள். ஒரு காரியத்தை தொடங்கும் போது அதை செய்யலாமா வேண்டாமா என்று சந்தேகம் ஏற்படுகிறது. அது சந்தேகமா உள்ளுணர்வின் குரலா என்று எப்படி தீர்மானிப்பது? ஒரு குரல் சந்தேகத்தின் குரலா என்று நீங்கள் சந்தேகம் கொள்கின்றீர்களா? அப்படியானால் சந்தேகமே இல்லை, அதுதான் சந்தேகம். ஏன் தெரியுமா? உள்ளுணர்வின் குரல் உங்களுக்குள் ஒரு கேள்வியோ சிக்கலோ தேடலோ தீவிரமாகும் போது பளிச்சென்று எழுகிறது. என்ன செய்வது, ஏதும் புரியவில்லையே என்று குழப்பம் வருகிறது என்றால் அந்த குழப்பத்தின் உச்சியில் திடீரென்று பாய்கின்ற வெளிச்சம்தான் உள்ளுணர்வு. சந்தேகத்தின் கதை வேறு. அதுவா, இதுவா, அப்படியா, இப்படியா என்று எழுகின்ற கேள்விகளின் தடுமாற்றம்தான் சந்தேகம். பல்வேறு காரணங்களை நீங்களாக பட்டியலிட்டு தனக்குள்ளேயே தாக்கம் செய்யும் போது அது சந்தேகத்தின் விளையாட்டு. சரியாக சொல்வது என்றால், ஒரு சிக்கலை நீங்கள் மேலோட்டமாகவும் முழு ஈடுபாடு இல்லாமலும் அணுகுகின்றீர்கள் என்றால் அது வெறும் சந்தேகமாகத்தான் இருக்கும். ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே வெகு தீவிரமாக மையம் கொள்ளுமானால் அதற்கு பதில் சொல்கின்ற வேலையை உள்ளுணர்வு எடுத்துக்கொள்கிறது. எல்லா திசையிலும் இருட்டு மூடிவிட்டது என்று கருதுகின்ற போது திடீரென்று வருகின்ற வெளிச்சம் உள்ளுணர்வின் வெளிச்சம். இன்னொரு சூழ்நிலையில் உள்ளுணர்வு நன்கு செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தனிப்பட்ட தேவை, குடும்பம், வேலை, கல்வி என்கின்ற உங்கள் சின்ன சின்ன அடையாளங்கள் ஆகியவற்றை எல்லாம் கடந்து இந்த பிரபஞ்சம் என்கின்ற பெரிய சக்தியின் ஒரு துளியாக உங்களை உணர்கின்ற போது உங்கள் உள்ளுணர்வு நன்கு வேலை செய்கிறது. ஏன் தெரியுமா? உள்ளுணர்வு என்பதே உங்களுக்குள் இருக்கின்ற பிரபஞ்சம், பேராற்றலின் அம்சம்தான். உங்கள் சராசரி எல்லைகளை கடந்து உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக் கொள்கின்ற போது உள்ளுணர்வு தூண்டப்பட்ட நிலையில் மிக துல்லியமான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் தகவல், அறிவு, நீங்களே சேகரித்த அனுபவம், மற்றவர்களிடம் நீங்கள் பார்த்த விடயங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் எழுவது அடிப்படை சந்தேகம். இந்த நிலையில் பிரச்சனை உங்களுக்கும் மேலே இருக்கிறது. பிரச்சனையை விட மேம்பட்ட மனநிலையில் நீங்கள் இருக்கும் போது உள்ளே ஒலிக்கும் குரல் தான் உள்ளுணர்வின் குரல். எனவே சிக்கல்கள் ஏற்படுகின்ற போது மட்டும் உள்ளுணர்வின் உதவியை தேடாமல் எப்போதும் உள்ளுணர்வை தூண்டப்பட்ட நிலையிலேயே வைத்திருங்கள். பரந்த சிந்தனை, எலிகளை கடந்த எண்ண ஓட்டம், தியானம் போன்றவை உள்ளுணர்வை தூண்ட உறுதுணை புரியும். நல்லதினர்களே, நான் வாசித்ததிலிருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

0: மற்றும்
1: விரைவான வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9067-667-7200
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை ஒலிபரப்பு. வைகரை வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். 6 மணிக்கு நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 29ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலையகத்தில் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மறந்திருக்கும் பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஊழியர்களை பணியமர்த்தும் போது அப்போதிருந்த அரசியல் அதிகாரிகளின் செல்வாக்குக்கு உட்பட்டு அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது. முதன்மை கடனாளிக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பிணையாளருக்கு எதிராக கடன் வழங்கிய நிறுவனம் நேரடியாக வழக்கு தொடர சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தனது பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் மீது அர்ப்பணிப்புடன் செயற்படும் திறந்த அதே நேரத்தில் நம்பகத்தன்மை மிக்க கூட்டுறவு நாடாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்க உள்ளதாக இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரம் நடத்துவது குறித்து சிபிஐ விசாரணையை கூற உள்ளதாக அந்த கட்சியின் கொறடா ஆக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களில் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு தாமதமாவதற்கான காரணத்தை 30 நாட்களுக்குள் கூறவில்லை எனில் புதிய அமர்வுக்கு வழக்கு மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக விப்ரோ நிறுவனம் ஒரு அமெரிக்க நிறுவனத்துடனான தனது கூட்டாண்மையை விரிவுபடுத்தியதைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் முன்னணியில் இருந்ததால் இந்திய பங்குகள் இன்றைய தினம் உயரத் தொடங்கியிருந்தன. மாநிலங்களுக்கிடையே நிலவும் நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகளை சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடையே செயல்படுத்தப்படும் கேன் பெத்வா திட்டமே இதற்கு முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கின்றார். கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தின் அழைப்பின் பேரில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ 3 நாள் பயணமாக மே 28ஆம் தேதி ஒட்டோவாவுக்கு வருகை தந்ததை அடுத்து மனித உரிமை குழுக்களும் புலம்பெயர்ந்த சமூகத்தினரும் அங்கு கூடியிருந்தனர். பிரதமர் மா கானி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது ஜனவரி மாதம் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள ஒட்டோவாவுக்கும் பெய்ஜிங்குக்கும் இடையிலான ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வெளியிட கட்டாயப்படுத்தும் தீர்மானம் குறித்து கன்சர்வேடிவ் கட்சி தீர்மானம் முன்வைத்துள்ளது. அமெரிக்க குடிமகன் என்று பொய்யாக தன்னை கூறிக்கொண்டதற்கும் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்ததற்கும் நாடு கடத்தப்பட வாய்ப்புள்ள கண்காணிப்பாளருக்கு தண்டனை விதிக்கப்பட உள்ளது. இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் தெற்கு லெபனான் பகுதியில் சந்தேகத்துக்குரிய வான்வெளி பொருள் ஒன்றை இடைமறித்து வீழ்த்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த தகவல்களை முதலீட்டாளர்கள் ஆராய்ந்து வந்ததால் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்திருக்கின்றது. தெற்கு லெபனானின் நபாத்தியா மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற ஜன் கானா பகுதியில் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. காசா நகரில் உள்ள முழு குடியிருப்பு பகுதிக்கும் இஸ்ரேல் கட்டாய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதேவேளையில் நகரின் தென்மேற்கே உள்ள ஒரு பகுதியில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளனர்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. 6:20, சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 10 °C. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 26 °C, குறைந்த வெப்பநிலை 9 °C.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட எ ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஊழியர்களை பணியமர்த்தும் போது அப்போதிருந்த அரசியல் அதிகாரிகளின் செல்வாக்குக்கு உட்பட்டு அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது. முதன்மை கடனாளிக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பிணையாளருக்கு எதிராக கடன் வழங்கிய நிறுவனம் நேரடியாக வழக்கு தொடர சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தனது பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் மீது அர்ப்பணிப்புடன் செயற்படும் திறந்த, அதே நேரத்தில் நம்பகத்தன்மை மிக்க கூட்டுறவு நாடாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்க உள்ளதாக இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரம் நடத்துவது குறித்து சிபிஐ விசாரணையை கோர உள்ளதாக அந்த கட்சியின் கொறடா ஆக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களில் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு தாமதமாவதற்கான காரணத்தை 30 நாட்களுக்குள் கூறவில்லை எனில் புதிய அமர்வுக்கு வழக்கு மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக விப்ரோ நிறுவனம் ஒரு அமெரிக்க நிறுவனத்துடனான தனது கூட்டாண்மையை விரிவுபடுத்தியதைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் முன்னணியில் இருந்ததால் இந்திய பங்குகள் இன்றைய தினம் உயரத் தொடங்கியிருந்தன. மாநிலங்களுக்கிடையே நிலவும் நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகளை சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடையே செயல்படுத்தப்படும் கேன் பெத்வா திட்டமே இதற்கு முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கின்றார். கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தின் அழைப்பின் பேரில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் யி 3 நாள் பயணமாக மே 28 ஒட்டோவாவுக்கு வருகை தந்ததை அடுத்து மனித உரிமை குழுக்களும் புலம்பெயர்ந்த சமூகத்தினரும் அங்கு கூடியிருந்தனர். பிரதமர் மா கானி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது ஜனவரி மாதம் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள ஒட்டோவாவுக்கும் பெய்ஜிங்குக்கும் இடையிலான ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வெளியிட கட்டாயப்படுத்தும் தீர்மானம் குறித்து கன்சர்வேடிவ் கட்சி தீர்மானம் முன்வைத்துள்ளது. அமெரிக்க குடிமகன் என்று பொய்யாக தன்னை கூறிக்கொண்டதற்கும் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்ததற்கும் நாடுகடத்தப்பட வாய்ப்புள்ள கண்காணிப்பாளருக்கு தண்டனை விதிக்கப்பட உள்ளது. இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் தெற்கு லெபனான் பகுதியில் சந்தேகத்துக்குரிய வான்வெளி பொருள் ஒன்றை இடைமறித்து வீழ்த்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த தகவல்களை முதலீட்டாளர்கள் ஆராய்ந்து வந்ததால் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்திருக்கின்றது. தெற்கு லெபனானின் நபாத்தியா மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற ஜன் கானா பகுதியில் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. காசா நகரில் உள்ள முழு குடியிருப்பு பகுதிக்கும் இஸ்ரேல் கட்டாய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதேவேளையில் நகரின்

0: தென்மேற்கே உள்ள ஒரு பகுதியில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளனர்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவி பெற்றுத்தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-256-5555.
2: Working for you.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடாவில் அதிகரித்து வருகின்ற மிரட்டல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பின்னால் செயற்பட்டு வருகின்ற இந்தியாவை தளமாக கொண்ட லோரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் குறித்து மேலும் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் அபோஸ்போர்ட் காவல் நிலையத்திற்கு கடந்த ஆண்டு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தங்களிடம் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தக்கூடிய 1000 வீரர்கள் இருப்பதாக அந்த கும்பல் பெருமையாக குறிப்பிடப்பட்டிருந்ததாக போலீஸ் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாடு கடத்தல் விசாரணையின் போது சாட்சியம் அளித்த மிரட்டல் தொடர்பான வழக்குகளில் இந்த விசாரணை அதிகாரி கான்ஸ்டபிள் கெவின் செயின்ட் லூயிஸ் அவர்கள் 2025 August 13 அபோஸ்போர்ட் காவல் நிலையத்திற்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த கடிதத்தில் தங்களது கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் குறித்து அவர்கள் விரிவாக குறிப்பிட்டிருந்ததோடு துப்பாக்கிச் சூடுகளை நடத்தக்கூடிய 1000 பேருக்கு மேல் தயார் நிலையில் இருப்பதாக கூறியிருந்தனர் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு வணிகமும் தங்களுக்கான வரியை செலுத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் மிரட்டி பணம் பறிப்பதுதான் இவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருப்பது புரிவதாக தெளிவாக இந்த விடயத்தின் மூலமாக தெரிய வருவதாக அந்த காவல்துறை அதிகாரி மேலும் தெரிவித்திருக்கின்றார். கனடாவில் இவ்வாறு 1000 பேருக்கு மேற்பட்டோர் துப்பாக்கிச் சூடுகளை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற செய்தி நிச்சயமாக ஒவ்வொரு பொதுமகனுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தனியே பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் மட்டுமல்லாது பிராம்டன் பகுதிகளிலும் இவ்வாறான மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அண்மைய நாட்களில் அதிகரித்து வருவது கண்கூடாக தெரிகின்றது. இதற்கு பின்னர் இந்தியாவை தளமாக கொண்ட பிஷ்னோய் கும்பல் இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இந்த தகவல் மேலும் ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்துவதாகவே பார்க்கப்பட வேண்டியது.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: 6:45 நிமிடம். நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
1: யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்க கனடாக்களை நடாத்தும் பல்கலைச்சங்கமம் கலை நிகழ்ச்சி மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 மார்க்கம் அண்ட் லோரன் சந்திப்பில், இலக்கம் 550 மார்க்கம் ரோடில் அமைந்திருக்கின்ற சீதபரே கொலேஜியேட் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறும். 6479919362 பிரிகேடியர் தீபன் மலராக்க குழுமம் நடாத்தும் பிரிகேடியர் தீபன் கலமுனைகளின் செருக்கலநாயகன் புத்தகம் மற்றும் ஒளிப்பேழை வெளியீட்டு விழா மே மாதம் 30 சனிக்கிழமை மாலை 4 இலக்கம் 1120 டாப்ஸ்கோட் ரோடு யூனிட் 3 அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். 4372251286 கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை, இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 416-844-7390
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
4: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: வித்தியாசம் மூன்று சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: நியூசிலாந்தின் தலைநகரான வெலிங்டனில் அமைந்துள்ள இலங்கைக்கான புதிய உயர்ஸ்தானிகராலயம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தின் நியூசிலாந்துக்கான உத்தியோகபூர்வ விஜயத்திற்கு இணைவாக நேற்று இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படையும் என்று வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் நியூசிலாந்து வெளிவிகார அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாளாந்த நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலரின் கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகள் பதிவாகியுள்ளன. அதன்படி டாலரின் கொள்வனவு விலை 324 ரூபாவாகவும் விற்பனை விலை 334 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. மே 27 டாலரின் விற்பனை விலை ரூபா 330 டாலர் 81% காணப்பட்ட நிலையில் அதனுடன் ஒப்பிடும்பொழுது இன்று டாலரின் விற்பனை விலை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகாரம்பிக்க சமயத் தலைவர்களினால் இழைக்கப்படும் பாலியல் ரீதியிலான அநீதிகளுக்கு எதிராக கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையையும் வெளிப்படுத்தி மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தினால் கண்டன பேரணி இன்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நடத்தப்பட்டது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் கே மகாலட்சுமி தலைமையில் இடம்பெற்ற குறித்த கண்டன பேரணியில் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மெசிடோ நிறுவன பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டதோடு புத்தளம் மாவட்ட முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் யுஹைதியா முஹைதீனும் கலந்து கொண்டிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு காணப்பட்டனர். மாவட்ட சீலத்துக்கு முன் ஆரம்பமான ஊர்வலம் மன்னார் பசார் பகுதியூடாக சென்று மீண்டும் மன்னார் மாவட்ட செயலக பகுதியை சென்றடைந்தது. இதன்போது அவர்கள் பகிரங்க கோரிக்கையை முன்வைத்து அதிகாரிகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜர் ஒன்றை பொதுவெளியில் வாசித்தனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற தானசாலைகளை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தானசாலைகளை நடத்துவோர் தத்தமது பிரதேச பொதுச் சுகாதார பரிசோதகர் ஊடாக உரிய பிரதேச சுகாதார அதிகாரி அலுவலகத்தில் தங்களது தானசாலைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் தானசாலைகளில் கலந்து கொள்வோரின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தானசாலைகளின் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிகாட்டுதல் நெறிமுறைகள் சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவினரால் வெளியிடப்பட்டுள்ளன. தானசாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் மற்றும் சமைப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு முறைகள் இந்த வழிகாட்டுதலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதே விசேட அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதல் கோவைகளை சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு சென்று நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பாடசாலைகள் திறப்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளிலும் அரச உதவி பெறும் பாடசாலைகளிலும் மற்றும் தனியார் பாடசாலைகளுக்கும் கடந்த ஏப்ரல் 27 முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்தவிதமான வகுப்புகளோ கட்டாயம் நடத்தப்படக்கூடாது என்றும் பாடசாலை கல்வித்துறை கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது. மே 31 வரை மட்டுமே கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்ததால் ஜூன் 1 பாடசாலைகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் வரும் ஜூன் 4 முதல் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் பல்வேறு நிர்வாக காரணங்களை கருத்தில் கொண்டு தமிழகத்திலும் ஜூன் 4 முதல் பாடசாலைகள் திறக்கப்படும் என்று பாடசாலை கல்வித்துறை அறிவித்துள்ளது. சூலூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்திருக்கின்றது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் இன்ஸ்டாகிராமில் பரவும் வீடியோக்களை நீக்க நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்து வருவதாக திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் தள பதிவில், கடலூரில் இளம்பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், தூத்துக்குடியில் நண்பர்களுடன் ஏற்பட்ட கலவரத்தில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட குற்றச்சம்பவங்கள் கவலையை அதிகரிக்க செய்திருக்கின்றதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின் தீவிரத்தை உணர்ந்து எப்பொழுது அரசு செயற்படப் போகின்றது என அவர் கேள்வி எழுப்பினார். மகளிர் பாதுகாப்புக்காக தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்த சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நிறுத்தி வைத்திருப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் பற்றிய அறிவித்தலை தருகின்றோம். உங்களின் வருமான வரிப்பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற்றிட KM Business Solutions அடையுங்கள். 6475221775 6475221775. அத்தோடு ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்சஸ், PTC லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீசஸ், இவற்றோடு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், PR, சிட்டிசன்ஷிப் மற்றும் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவெல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிக நம்பிக்கையான தெரிவாக விளங்குகின்றது KM Business Solutions. கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் சேவைகளை வழங்குகின்றது KM Business Solutions. தொடர்புகளுக்கு 6475221775 6475221775 என்ற இலக்கத்திற்கு அழையுங்கள்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
6: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 dollars வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 dollars இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA credit.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல. காசு
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? Suzanne.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
10: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்கா மற்றும் ஈரான் நேற்றைய தினம் வான்வழி தாக்குதல்களில் ஈடுபட்டதாக இரண்டு நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமான நிலைக்கு இதன் காரணமாக தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஹோமூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக ஏவப்பட்ட ஈரானின் 4 ட்ரோன்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 5வது ட்ரோனை ஏவ தயாராக இருந்த பண்டர் அபாஸ் பகுதியில் ஈரானுடைய தரைக்கட்டுப்பாட்டு மையத்தின் மீதும் பாதுகாப்பு நோக்கத்தின் காரணமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து அமெரிக்க இராணுவ தளம் அமைந்திருக்கின்ற குவைத்தை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணையை அந்த நாட்டினுடைய படைகள் நடுவானிலேயே வழிமறித்து அழித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாகவே குவைத்தில் இருக்கின்ற இராணுவ தளத்தை குறிவைத்ததாக ஈரான் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்ந்தால் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த தீவிர மோதல்களுக்கு மத்தியிலும் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் தனது நிர்வாகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலை கருத்தில் கொண்டு ஈரானுடன் அவசரப்பட்டு உடன்பட போவதில்லை என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உள்நாட்டு தேர்தல்கள் தனது வெளியுறவுக் கொள்கையை தீர்மானிக்காது என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடனான அமைதி பேச்சில் நீடிக்கும் இழுபறியினால் டிரம்புக்கு அவரது சொந்த கட்சியினரிடையே விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வாக்காளர்கள் மத்தியில் மனநிலையை பாதிக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் பெரும்பான்மை பலத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் என்று பலரும் கணித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் டொனால்டு டிரம்ப் இப்பொழுது தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த தேர்தலை மையமாக வைத்து தன்னுடைய அணுகுமுறை இருக்கப் போவதில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒமானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹோமோஸ் நீரிணையில் வரி கட்டணத்தை வசூலிக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் ஓமான் ஈடுபடக்கூடாது என்று அமெரிக்கா கடுமையாக எச்சரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோமூஸில் ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை என்றும் ஓமான் வரம்பு மீறினால் அந்த நாடும் தாக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல ஹோமூஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த ஈரான் புதிதாக உருவாக்கியிருக்கின்ற முகமை மீது அமெரிக்கா கூடுதல் தடைகளை விதித்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.

0: உள்ளது. முதன்மை கடனாளிக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பிணையாளருக்கு எதிராக கடன் வழங்கிய நிறுவனம் நேரடியாக வழக்கு தொடர சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தனது பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் மீது அர்ப்பணிப்புடன் செயற்படும் திறந்த அதே நேரத்தில் நம்பகத்தன்மை மிக்க கூட்டுறவு நாடாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்க உள்ளதாக இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரம் நடத்துவது குறித்து சிபிஐ விசாரணையை கோர உள்ளதாக அந்த கட்சியின் கொறடா ஆக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களில் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு தாமதமாவதற்கான காரணத்தை 30 நாட்களுக்குள் கூறவில்லை எனில் புதிய அமர்வுக்கு வழக்கு மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக விப்ரோ நிறுவனம் ஒரு அமெரிக்க நிறுவனத்துடனான தனது கூட்டாண்மையை விரிவுபடுத்தியதைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் முன்னணியில் இருந்ததால் இந்திய பங்குகள் இன்றைய தினம் உயரத் தொடங்கியிருந்தன. மாநிலங்களுக்கிடையே நிலவும் நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடையே செயல்படுத்தப்படும் கேன் பெத்வா திட்டமே இதற்கு முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கின்றார். கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தின் அழைப்பின் பேரில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ 3 நாள் பயணமாக மே 28 ஒட்டோவாவுக்கு வருகை தந்ததை அடுத்து மனித உரிமை குழுக்களும் புலம்பெயர்ந்த சமூகத்தினரும் அங்கு கூடியிருந்தனர். பிரதமர் மா கானி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது ஜனவரி மாதம் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள ஒட்டோவாவுக்கும் பெய்ஜிங்குக்கும் இடையிலான ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வெளியிட கட்டாயப்படுத்தும் தீர்மானம் குறித்து கன்சர்வேடிவ் கட்சி தீர்மானம் முன்வைத்துள்ளது. அமெரிக்க குடிமகன் என்று பொய்யாக தன்னை கூறிக்கொண்டதற்கும் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்ததற்கும் நாடு கடத்தப்பட வாய்ப்புள்ள கண்காணிப்பாளருக்கு தண்டனை விதிக்கப்பட உள்ளது. இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் தெற்கு லெபனான் பகுதியில் சந்தேகத்துக்குரிய வான்வெளி பொருள் ஒன்றை இடைமறித்து வீழ்த்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த தகவல்களை முதலீட்டாளர்கள் ஆராய்ந்து வந்ததால் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்திருக்கின்றது. தெற்கு லெபனானின் நபாத்தியா மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற ஜன் கானா பகுதியில் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. காசா நகரில் உள்ள முழு குடியிருப்பு பகுதிக்கும் இஸ்ரேல் கட்டாய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதேவேளையில் நகரின் தென்மேற்கே உள்ள ஒரு பகுதியில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளனர்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: 7:40 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடாவினுடைய பொருளாதாரம் தற்பொழுது மாறிக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு நிலை தடுமாறும் உலக சூழ்நிலையை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு அதிர்ச்சிகளினால் பாதிக்கப்படக்கூடிய பலவீன நிலைகள் தற்பொழுது கனடாவில் உருவாகி இருப்பதாக கனேடிய பேங்க் ஆஃப் கனடா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நேற்று வெளியிடப்பட்ட ஆண்டு நிதி நிலைத்தன்மை குறித்த அறிக்கையில் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கனேடிய நிதியமைப்பினுடைய தாங்கும் திறன் என்பது இப்பொழுது ஏனைய விடயங்களை பாதிக்கக்கூடிய முக்கிய அபாயங்களாக இருப்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையை மூத்த துணை ஆளுநர் கரோலின் ரோஜர்ஸ் மற்றும் துணை ஆளுநர் டோனி கிராவல் ஆகியோர் தயாரித்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஒரு சவாலான ஆண்டை கனடாவின் நிதி அமைப்பு வெற்றிகரமாக கடந்த ஆண்டில் சமாளித்ததாகவும், ஆனால் அமைப்பினுடைய சில பகுதிகளில் பலவீனங்கள் அதிகரித்திருப்பதாகவும் ரோஜர்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் உலகளாவிய பொருளாதார மற்றும் அரசியல் சூழ்நிலை மேலும் நிலைதடுமாறு நிலையில் இருப்பதாகவும், அது தொடர்ந்து நாளுக்கு நாள் மாறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய அதிர்ச்சிகள் அல்லது புதிய மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது அந்த மாற்றங்களை தாங்கக்கூடிய நிலையில் கனடா இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார். இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஏனைய விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக மத்திய கிழக்கு போரினால் உருவாகி இருக்கின்ற உலகளாவிய நிச்சயமற்ற நிலை என்பது குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஆரம்பமான இந்த மோதல் உலகின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உரம் உட்பட்ட பல முக்கிய பொருட்களின் விநியோகத்தை பாதிக்கும் ஒரு அபாயம் உருவானதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஈரான் போர் உலக சந்தைகளில் அதிக அதிர்வுகளை ஏற்படுத்தி உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலையை அதிகரித்திருப்பதாக மத்திய வங்கி தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. கடந்த ஆண்டின் அறிக்கையில் அமெரிக்க வரிகள் மற்றும் வர்த்தக போரினால் ஏற்பட்ட அபாயங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அபாயங்கள் இன்னமும் நீங்கவில்லை என்றும், மாறாக இப்பொழுது மேலும் பல பிரச்சனைகள் உருவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கனடா அமெரிக்கா வர்த்தக உறவுகளின் எதிர்காலம் தெளிவற்றதாகவே இருப்பதாகவும் ரோஜர்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக உருவாகக்கூடிய புதிய அபாயங்கள் இப்பொழுது கனடாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. 7:42.
1: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
2: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சாலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மித் $200, ஐஷா சில்க் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116. ஐஷா சில்க். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அழையுங்கள் 416-837-7795 416-837-7795 ஆல் ஸ்டேட்டின் முகவர் நவீன்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் mega sale.
4: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
8: 905-270-8800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்
9: சீன வெளிவிகார அமைச்சர் கனடாவுக்கு வரையறுத்திருக்கின்றார் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவின் வெளிவிகார அமைச்சர் கனடாவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொள்வது இது முதல் தடவையாக இருக்கின்றது 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு நல்ல உறவு என்பது தற்பொழுது இருப்பதை வெளிக்காட்டுவதாகத்தான் இந்த பயணம் வெளியுலகுக்கு காட்டுவதாக சொல்லப்படுகிறது இது ஒரு சாதகமான அறிகுறி என்று கனடாவினுடைய சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிண்ட சிது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சீன வெளிவிகார அமைச்சர் வாங் யி அவர்கள் நேற்று தினம் கனடா வந்ததாகவும் 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த பயணத்தின் போது வெளிவிகார அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் பிரதமர் மார்க் கானி ஆகியோரோடு சந்திப்புகள் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சீன வெளிவிகார அமைச்சர் ஒருவர் இறுதியாக 2016 கனடாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த சந்திப்புகளில் புதுப்பிக்கப்பட்ட கனடா சீனா மூலோபாய கூட்டாண்மை மற்றும் வர்த்தகம் முதலீடு உலக பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் பேசப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் இவ்வாறான உறவு நிலையை தாங்கள் வளர்த்துக்கொள்ள இருப்பதான செய்திகளும் பரிமாறப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மெங் வான்சு கனடாவில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கனேடியர்கள் மைக்கேல் ஸ்பேவோ மற்றும் மைக்கேல் கோவ்ரிக் ஆகியோர் சீனாவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவை பாதித்திருந்தது அத்தோடு சீனாவினுடைய தலையீடுகள் கனடாவில் அதிகரித்ததான குற்றச்சாட்டுகளும் எழுந்த நிலையில் இப்பொழுது பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த மின்சார வாகனங்களுக்கான வரி விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் குறிப்பாக விவசாய பொருட்கள் என்பது இன்றைய காலகட்டத்தின் முக்கிய தேவையாக இருக்கின்றது ஏற்கனவே இந்த ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் விவசாய பொருட்களுக்கான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சலுகைகளை பெற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது ஆகவே அந்த விடயங்களுக்கும் இந்த பயணம் என்பது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தாமோர் நிறுவனம் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். தாமோர் நிறுவனம் தற்பொழுது மார்க்கத்தில் சேவையாற்றுகின்றது. மிசிசாகா பிரம்டனில் பல வருடங்களாக சேவையாற்றி வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமோர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில் அடகு சேவையையும் வழங்குகின்றது. 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கின்ற இந்த கிளையில் அடுத்த ஒரு மாதத்துக்கு அடகு சேவைக்கு எந்தவித வட்டியும் அறவிடப்படாது என்று தெரிவிக்கப்படுகிறது. நகைக்கு பணம் கொடுக்கப்படும். மேலதிக பண மாற்று மற்றும் ஏனைய சேவைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 120 நாடுகளுக்கு ரெமிட்பி ஊடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்றும் இப்பொழுது மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 சேவையாற்றுகின்றது தாமோர் நிறுவனம். 905-667-7200 9 0 5 6 6 7 7 2 0 0

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேரிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: தொடர்ந்து வரும் சுங்க வரிகளும் ஈரானின் போரின் தொடக்கமும் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதித்தன என்பதனை கனேடிய புள்ளி விவரவியல் துறை இன்று வெளியிடும். 2025 ஆண்டின் இறுதி காலாண்டில் ஏற்படும் லேசான பாதிப்புக்கு பிறகு பொருளாதாரம் ஓரளவு மீண்டதாக ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் தெரிவித்தன. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பொருளாதாரம் மிதமாக உயர்ந்து வந்தது. ஆனால் மார்ச் மாதத்துக்கான அதன் விரைவு மதிப்பீடு வளர்ச்சி வேகம் தடைப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் போர் உலகளாவிய எரிசக்தி விலைகளை கடுமையாக உயர்த்திய போதிலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் பருவகால பராமரிப்பு பணிகள் மார்ச் மாதத்தில் அந்த துறையின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக கனேடிய புள்ளிவிவரவியல் துறை கடந்த மாதம் தெரிவித்திருந்தது. பிப்ரவரியில் ஒட்டுவாவில் மானிய திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியதில் இருந்து புதிய மின்சார வாகனங்களுக்கான மத்திய அரசின் மானியமாக கனேடியர்கள் 122 மில்லியன் டாலருக்கும் அதிகமாக பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. போக்குவரத்து கனடாவின் தரவு தகவலின்படி முதல் 2.5 மாதங்களில் 24,000 மேற்பட்ட கோரிக்கைகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சில வாகன விற்பனையாளர்கள் இந்த மானியத்தை ஈடு செய்வதற்காக மத்திய அரசிடமிருந்து பணம் கிடைப்பதற்கு இன்னும் காத்திருப்பதாக கூறுகின்றனர். சில விற்பனையாளர்கள் 2 லட்சம் டாலருக்கும் அதிகமான தள்ளுபடி தொகைக்காக காத்திருந்ததாகவும் இது தங்களின் பணப்புழக்கத்தை பாதிப்பதாகவும் கனேடிய வாகன விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2025 ஜனவரியில் நிதி பற்றாக்குறை காரணமாக மத்திய அரசின் தள்ளுபடி திட்டம் இடைநிறுத்தப்பட்ட பிறகு கனடாவில் மின்சார வாகன விற்பனை சரிந்திருந்தது. ஆனால் மானிய திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மார்ச் மாதத்தில் விற்பனை மீண்டும் அதிகரித்துள்ளது. கனடாவுக்கு விஜயம் செய்திருக்கின்ற சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ இன்று பிரதமர் உட்பட அரசியல் தலைவர்களை சந்திக்கவிருக்கின்றார். 10 ஆண்டுகளில் கனடாவுக்கு இதுவே அவரது முதல் பயணமாக அமைகின்றது. 3 நாள் பயணமாக கனடா வந்திருக்கின்ற அவர் அனிதா ஆனந்த் மற்றும் பிரதமர் மாகாணி ஆகியோரை சந்திக்கின்றார். பிரதமர் கடந்த ஜனவரி மாதம் சீனாவுக்கு சென்று ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்திருந்தார். பிரதமர் மாகாணியின் பயணத்துக்கு பிறகு கனடாவும் சீனாவும் ஒரு பூர்வாங்க வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியிருந்தன. கனேடிய விவசாய பொருட்கள் மீதான சில வரிகளை குறைக்க அல்லது நீக்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கின்றது. மேலும் சில சீன மின்சார வாகனங்கள் மீதான வரிகளை குறைக்க கனடாவும் ஒப்புக்கொண்டிருந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்த உதவும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருப்பதாக எண்ணெய் விலைகள் கிட்டத்தட்ட 2 மாதங்களில் இல்லாத அளவுக்கு வாராந்த அடிப்படையில் மிக கடுமையான சரிவை சந்தித்திருக்கின்றன. பிராந்தியத்தில் ராஜதந்திர முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளுக்கு முதலீட்டாளர்கள் எதிர்வினை ஆற்றியதனால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் எதிர்கால ஒப்பந்தங்கள் ஒரு கொள்கலனுக்கு 92.69 டாலராக குறைந்து வாராந்த அடிப்படையில் 10% அதிகமான சரிவை பதிவு செய்திருக்கின்றது. ஒப்பந்தம் மேற்கொள்ள நீரிணை திறக்கப்படும் என்றும் எண்ணெய் சந்தைகள் ஏற்கனவே கருத தொடங்கிவிட்டன என்று வெலிங்டனில் உள்ள BNZ-இன் மூத்த சந்தை வியூக நிபுணர் ஜேசன் வோங் கூறியதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பதட்டம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் உலகில் முக்கிய எரிசக்தி வழித்தடமான ஹோமோஸ் நீரிணை வழியாக மசகு எண்ணெய் ஏற்றுமதிக்கு இடையூறு ஏற்படும் என்ற அச்சத்தினால் தூண்டப்பட்ட உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் பல வாரங்களாக நிலவிய நிலையற்ற தன்மையை தொடர்ந்து இந்த சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. அண்மையில் காசாவை நோக்கி சென்ற ஒரு செயற்பாட்டாளர் கப்பல் குழுவில் இடம்பெற்றிருந்த பிரெஞ்சு நாட்டினர் கடத்தப்பட்ட விதம் குறித்து அரச வழக்கறிஞரிடம் விசாரணை நடத்துமாறு பிரான்ஸ் கேட்டுக்கொண்டதாக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜோன் நோயல் பரோட் தெரிவித்திருக்கின்றார். துருக்கியிலுள்ள துணை தூதரிடம் தான் கூறிய அறிக்கையின் அடிப்படையில் பிரெஞ்சு நாட்டினர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டது, குடிரில் வாட்டப்பட்டது, தாக்கப்பட்டது மற்றும் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தப்பட்டமை குறித்து அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த செயல்கள் அனைத்தும் குற்றச்செயல்களாக அமையக்கூடும் என்பதனால் இந்த விவகாரத்தை அரச வழக்கறிஞரிடம் கொண்டு செல்ல தான் முடிவு செய்ததாக பரோட் தெரிவித்திருக்கின்றார். காசா நிலப்பரப்பின் 70% தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருமாறு இஸ்ரேல் இராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக பிரெஞ்சு மணிக்கவும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கின்றார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் பேசியிருக்கின்ற அவர், காசாவின் 60% பகுதி தற்பொழுது இஸ்ரேலின் வசம் உள்ளதாகவும், அடுத்த கட்டமாக இதனை 70% அதிகரிப்பதே தமது இலக்கென்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலின் இந்த தீவிர ஆக்கிரமிப்பு நடவடிக்கை காரணமாக காசாவில் உள்ள சுமார் 2 மில்லியன் பலஸ்தீன மக்கள் மேலும் ஒரு சிறிய பகுதிக்குள் முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2025 அக்டோபரில் அமெரிக்காவின் தலையீட்டுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி இஸ்ரேலிய படைகள் மஞ்சள் கோடு எல்லைக்கு பின்வாங்கியதன் மூலம் காசாவின் 53% பகுதியே இஸ்ரேல் வசம் காணப்பட்டது. இந்நிலையில் இஸ்ரேல் இந்த எல்லைக்கோட்டை தன்னிச்சையாக நகர்த்தி உடன்படிக்கையை மீறுவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் ஆயுதங்களை திரட்டுவதாக கூறி போர் நிறுத்தத்திற்கு பின்னரும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களில் இதுவரை 850 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஹமாஸின் ராணுவ பிரிவு தலைவர் மற்றும் அவருக்கு பின் பதவியேற்ற புதிய தலைவர் ஆகியோரை இஸ்ரேல் அடுத்தடுத்து படுகொலை செய்துள்ளது. ஹமாஸ் அமைப்பும் தங்களது ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்து வருகின்றது. சர்வதேச பாதுகாப்பு படை இன்னும் நிலைநிறுத்தப்படாத நிலையில் இஸ்ரேல் படிப்படியாக காசாவின் பெரும்பகுதியை தன்வசப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் 2026 தொடருக்கான வீரர்கள் ஏலத்திற்கு முன்னதாக 5 அணிகளும் தங்களது நேரடி ஒப்பந்த வீரர்களின் விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளன. உள்ளூர் மற்றும் சர்வதேச நட்சத்திர வீரர்களை உள்ளடக்கி தலா 4 வீரர்களை அணிகள் நேரடி ஒப்பந்தம் செய்திருக்கின்றன. கொழும்பு கேப்ஸ் அணி குசல் மெண்டிஸ், ஜேம் நிஷம், கெமிந்து மெண்டிஸ், பென் மெக்டர்மாட் ஆகியோரையும், தம்புள்ள சிக்சஸ் அணி தினேஷ் சந்திமல், ஷஹிப்தா ஃபர்ஹான், துஷ்மிதா சமீர், ரிசா ஹென்ட்ரிகஸ் ஆகியோரையும், காலி கோலன்ஸ் அணி, தசுன் ஷானக, ராசி வன் மற்றும் ஈஷான் மலிங்க, சிகந்த ராசா ஆகியோரையும், யாழ்ப்பாணம் கிங்ஸ் அணி, பானுக ராஜபக்ச, ஷஹீப் அல் ஹசன், துனித் வெல்லவாகே, தஸ்கின் அகமது ஆகிய வீரர்களையும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், பயோ செல் கால் 416-700-2222, j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 j.ca.
2: இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் உங்களின் வருமான வரிப்பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்து நிறைந்த நன்மைகளை பெற KM Business Solutions 647-522-1775 ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்சஸ், PTC லைசன்சஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல் அண்ட் அக்கவுண்டிங் சர்வீசஸ் இவற்றோடு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், PR சிட்டிசன்ஷிப் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் மிகவும் நம்பிக்கையான தெளிவாக விளங்குகின்றது KM Business Solutions. கெனடியன் ஷெப்பர்ட் சந்திப்புக்கு அருகில் வாரத்தில் 7 நாட்களும் சேவைகளை வழங்குகின்றது KM Business Solutions. அடையுங்கள் 647-522-1775.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் Dr. R. Mohan Dental Office இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற Dr. Bobby Chandy, Dixie & Dundas, இலக்கம் 3033 Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656,
5: 5656 Can Smile Dental.
6: ஐஷாசில் கோடைகாலம் முழுக்க தரும் சம சேல், புத்தம் புதிய வரவுகளின் கொண்டாட்டம். அனைத்தும் 30% தொடக்கம், 70% தள்ளுபடியில். நியூ டிசைன் காஞ்சிபுரம், டிசைனர் காஞ்சிபுரம், பியோர் கோல்ட் காஞ்சிபுரம், ஃபேன்சி சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், ஷல்வார், பஞ்சாபி சூட்ஸ், மென் ஷர்வானி, குர்தா செட்ஸ், ஜுவல்லரி, இன்னும் பல. பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பிரீத்தி ஸ்டீல் $190, ஸ்மிட் $200. ஐஷா சில்க், 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க்.
7: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழ திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம், 11:30 வரை மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று சீன வெளிவிவகார அமைச்சர் கனடாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் பிரதமர் மாகாணி அவர்களையும் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்களையும் இன்னும் பல முக்கிய அரசு தலைவர்களையும் சந்திக்க இருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. இதே நேரத்தில் கனடாவை பொறுத்தவரையில் பிஷ்னோய் கும்பலனுடைய வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு இந்த குழுதான் காரணம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் பிராம்டன் பகுதிகளில் இடம்பெறக்கூடிய இவ்வாறான பணப்பறிப்பு சம்பவங்களோடு அந்த குழுவுக்கு தொடர்பு இருப்பதான தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்த நிலையில் மேலும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளிவந்திருக்கின்றது. அது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் சர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
2: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
1: ஆமாம், 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது சீன வெளிவிவகார அமைச்சர் கனடாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே சீன கனடா உறவு என்பது ஒரு புதுப்பிக்கப்பட்ட உறவாக பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயமாக பார்க்கப்பட்டது. அதன் பின்னர் தற்போதைய பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்தக்கூடிய பல நல்லிணக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஒரு வரைவும் தீட்டப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சீன மின்சார வாகனங்கள் கனடாவுக்கு வரப்போகின்றது, அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக விவசாய பொருட்களுக்கான பல்வேறு மானிய கொடுப்பனவுகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சலுகைகள் என்பனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய பொருளாதார சூழலில் இந்த விடயம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது. மாகாணி அவர்கள் சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த பொழுது இவ்வளவு ஒரு பாரிய மோசமான நிலை ஏற்படும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் இப்பொழுது உலக ஒழுக்கு என்பது மாறியிருக்கின்ற நிலையில், குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் என்பது ஹோமோஸ் நீர்ணையை தடுத்திருக்கின்ற நிலையில், இந்த விவகாரம் என்பது ஒரு பாரதூரமாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையில், தற்பொழுது சீனாவுடனான உறவு வளர்ச்சி என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக மாகாணியை பொறுத்தவரையில் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் 10 ஆண்டுகள் பிறகு கனடாவை நோக்கி சீன பிரதிநிதி ஒருவர் வருகை தருவது என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது, இந்த விஜயத்தினுடைய நோக்கங்களின் ஊடாக அடையக்கூடிய முன்னேற்றங்கள் என்னவாக இருக்கும்?
2: இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் இவர் வருவதற்கான முனைப்புகளின் உத்தீப்பாக நேற்று மாகாணி அவர்கள் நியூயார்க்கில் நியூயார்க் நகர பொருளாதார மையத்தில் ஆற்றிய உரை என்பது இருந்திருந்தது. இந்த உரையின் முக்கியம் வந்து நாங்கள் ஏற்கனவே விவாதித்திருந்தால் கூட மிகவும் ஒரு அழகான ஒரு ராஜதந்திர உரையாகவும், அமெரிக்கர்களை சாந்தப்படுத்துகின்ற உரையாகவும், கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பாராட்டிய உரையாகவும், அதாவது அமெரிக்கர்கள் இவர் கூறியதை நடைமுறை அதாவது கேட்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர் ஒரு ட்விட்டரில் செய்தியை பதிவிட்டதான ஒரு உரையாகவும் அந்த உரை அமைந்திருந்தது. அந்த உரையின் உள்கிடக்கையில் தான் எதற்காக இவ்வாறு கனடா வெளி இடங்களை தேடிச் செல்கின்றது, எவ்வாறாக இந்த உலகம் மாறிவிட்டது, எவ்வாறாக கனடாவின் பொருளாதாரம் மாறிவிட்டது, எவ்வாறாக அமெரிக்கா புதுமுகம் கொண்டிருக்கின்றது, இனி நாங்கள் எவ்வாறு அதனை புதுப்பிக்க வேண்டும் போன்றவற்றையெல்லாம் மிகவும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் அங்கே உரைத்திருந்தார். ஒரு இடத்தில் கூட டொனால்ட் ட்ரம்பின் பெயரையோ அரசியோ கூறாமல் மிகவும் அழகியலாக அந்த உரை அமைந்திருந்தது. அந்த உரையின் பிரகாரம் அந்த சீனாவுடனான உறவு என்பது தவிர்க்க முடியாதது, அதை தொடர்வதாகவும், இந்தியாவுடனான உறவு எவ்வாறு முக்கியம் என்பதையும், அத்தோடு ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளின் உறவுகள் என்பன எவ்வாறு முக்கியம் என்பதையும் ஒரு பயப்பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கர்களுக்கு எடுத்துரைத்திருந்தார். அதற்கு அடுத்த நாளாக அல்லது அதே தினத்தில் அந்த சீன வெளிவிவகார அமைச்சரின் பயணம் என்பது இங்கே இடம்பெறுகின்ற பொழுது அங்கே ஒரு ஏற்பு நிலையை ஏற்படுத்திவிட்டு, அதாவது வந்து அமெரிக்காவிற்கும் கனடாவிற்குமான தொடர்பு என்பது இன்றியமையாதது, காலம் காலமாக நாங்கள் முரண்பட்டிருக்கின்றோம், முரண்பாடுகளை நாங்கள் தீர்த்தும் இருக்கின்றோம், எனவே இப்பொழுது ஒரு புதிய பொருளாதார ஒழுக்கைக்கு செல்ல வேண்டும், அதாவது உங்களை தவிர்த்து நாங்களும் இல்லை, எங்களை தவிர்த்து நீங்களும் இல்லை, ஆனால் நாங்கள் வேறு இடங்களுக்கு செல்கின்றோம் என்றதை கூறியிருந்தார். அந்த வகையில் கனடாவுக்கு இப்பொழுது தேவையான தனது சந்தைப்படுத்தல் தேவையாக இருக்கின்ற விடயங்கள் வந்து முக்கியமானவையாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் மற்றும் இந்த கிரிட்டிக்கல் மினரல் எனப்படுகின்ற அரிதாக கிடைக்கப்படுகின்ற கனிமங்கள் மற்றும் இந்த சக்தி தொடர்பான பொருட்கள், அது எரிவாயுவாக இருக்கட்டும், எரிபொருளாக இருக்கட்டும், வேறு இத்தியாதிகளாக இருந்தாலும் அவை தொடர்பான தேவைகள் மற்றும் இந்த கடல் வளம் சார்ந்த, அதாவது வந்து இப்பொழுது சீனாவில் ஒரு உணவு கூட மாக்காணியின் பேருடன் இந்த கனடாவில் இருந்து செல்கின்ற இந்த லாப்ஸ்டர் போன்றவற்றை வைத்து அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், அவ்வளவு கடல் உணவுகள் இப்பொழுது கனடாவிலிருந்து சீனாவுக்கு செல்கின்ற சந்தை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல சீனாவிற்கு உரிய தேவை என்பது நிச்சயமாக பாரிய தேவையாக இருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய மின் வாகனங்களாக இருக்கட்டும், ஏனைய பொருட்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த பொருளாதார தடை அல்லது பொருளாதார தற்காலிக தடைகள் இல்லாத அளவிற்கு அவற்றை உள்கொண்டு வருவதற்கான சந்தைப்படுத்தலுக்கான தேவையை அவர்கள் விரிவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். இங்கே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் முக்கியமான விடயம், அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்பது. இங்கே ஒரு அதாவது பொருளாதார பிரச்சனையை தாண்டிய ராஜரீக தந்திரமான ஒரு பிரச்சனை இருந்தது. 2 விடயங்கள் தற்பொழுதும் ஆராயப்படாத அல்லது இப்பொழுதும் ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. ஒன்று, இந்த சீன அரசு சார்ந்த சட்டவிரோத போலீஸ் நிலையங்கள் கனடாவில் இயங்குகின்றன என்கின்ற காரணம். அவ்வாறான அவர்கள் சீனாவிற்கு செல்கின்றவர்கள் அல்லது விசா எடுக்கின்றவர்கள் மற்றது சீனர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது போன்றவற்றையும், அவ்வாறான போலீஸ் அதாவது வந்து அவை போலீஸ் நிலையம் இல்லாவிட்டாலும் அவ்வாறான ஒரு அதிகாரத்தன்மையுடைய மையங்களாக மொன்றியல் மற்றும் பல இடங்களில் காணப்பட்டதான தகவல்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்தாலும் அவை ஆராயப்படாத விடயங்களாக இருக்கின்றன. அவை குறித்த விடயங்களையும் நிச்சயமாக ஆராய்வார்கள். அத்தோடு இந்த 2 மெக்கேல்ஸ் எனப்படுகின்ற கனடாவுக்கும் சீனாவுக்குமான உறவு தடைநிலை அடைந்த பொழுது இருவரை கைது செய்து வைத்திருந்தார்கள் போதைப் பொருள் குற்றச்சாட்டில். பிறகு அவர்களை விடுதலை செய்து அதன் பிறகுதான் இந்த உறவு மெல்ல மெல்ல துளிர்விட தொடங்கியது. இருந்த அதாவது இப்பொழுது சீனாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த ராஜதந்திர உறவை மேலும் அதிகரித்தல் என்பது முக்கியமானது என்றால், வட அமெரிக்காவில் அவர்களுக்கு அமெரிக்காவை விட அதிகமான ராஜதந்திர உறவு தேவையாக உள்ளது கனடாவிலாக இருக்கின்றது. அத்தோடு கூறுங்கள்,
1: இதில் மிக முக்கியமாக இந்த ராஜதந்திர உறவு என்று வருகின்ற பொழுது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட உறவு நிலையை சீர் செய்கின்ற நிலையில் இப்பொழுது கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாய்வானுக்கு விஜயம் மேற்கொண்டது ஒரு பேசு பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு சென்று சீன ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் காட்டமாக தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம் தாய்வான் விவகாரம் என்ற ஒரு விவகாரம். இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயமாக சீனாவுக்கு இருக்கின்ற ஒரு விடயம். அந்த வகையில் கனேடிய ராஜதந்திரி ஒருவர் தங்களுடைய பேச்சை கேட்காமல், கனடா ஒரு இறைமையுள்ள நாடு, தாங்கள் தன்னிச்சையாக செயற்படுவோம் என்ற ரீதியில் அவ்வாறு தாய்வானுக்கான அரசமுறை பயணங்களை மேற்கொள்வது என்பது சீனாவினால் எவ்வாறு பார்க்கப்படும், குறிப்பாக சீன தூதரகம் இது தொடர்பான ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டதையும் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த உறவு நிலையில் இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கப் போகிறதா?
2: இல்லை, இது முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த நான் ராஜதந்திர உறவுகளில் அடிப்படையில் கூறவில்லை என்ற இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சென்றவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங், அவர் வந்து நிழல் வெளிவிவகார அமைச்சர் பி எஃப் ஒலிவியர் அவர்கள், அதாவது இந்த ஒரு நாட்டிலும் வந்து எதிர்கட்சி என்பது அடுத்த அரசை அமைக்கப் போகின்ற கட்சியாக பார்க்கப்படும். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நிழல் அமைச்சரவை இருக்கும், சடோம் கேபினட் என்று கூறுவார்கள். அந்த நிழல் அமைச்சரவையில் வெளிவிவகார நிழல் அமைச்சராக இருப்பவர் மைக்கேல் சாங். அவர் ஆரம்ப காலத்திலிருந்து சீனாவிற்கு எதிரான கருத்துக்களை அல்லது சீனா கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவராகவும், தன்னை கூட கண்காணிக்கின்றார்கள் அல்லது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தலையிடுகின்றார்கள் போன்ற விவகாரங்களை சீனாவு தொடர்பான குற்றச்சாட்டுக்களை ஏற்கனவே விடுத்தவராக இருந்திருந்தாலும், அவரது பயணம் என்பது அரசு வரைமுறைகளை மீறியதாகவும் அதேவேளை அமெரிக்காவிற்கு ஆதரவான ஒரு செயற்பாடாகவும் அமைந்திருந்தது. இது குறிப்பாக எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால், 1970களில் இருந்தே கனடா சீனா ஒரு நாடு என்ற கொள்கையின் கீழ் பீஜிங் எனப்படுகின்ற, அதாவது சீன தலைவர்கள் தற்பொழுதுள்ள தலைமை பீஜிங்கை தான் அவர்கள் தலைநகராக ஏற்று அங்கே உள்ள அரசுடன் தான் செயற்பட்டு வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் இவரது விஜயம் என்பது அவர்களை கோபமூட்டுவதற்காக இல்லை, அவர்களை நிச்சயமாக அக்கறைப்படுத்துவதாக அமைந்திருக்கும். நிச்சயமாக இந்த விவகாரத்தில் நாங்கள் அதிகமாக செயற்பட வேண்டும், கனடாவுடன் நாங்கள் மேலதிக உறவை மேற்கொள்ள வேண்டும். அதனைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். வட அமெரிக்காவில் அமெரிக்காவை விட கனடாவுடனான உறவு ராஜதந்திர ரீதியாக அவர்களுக்கு முக்கியமானது. இதற்குரிய காரணம், இங்கே அமெரிக்காவின் பேசு பொருளாக உள்ள ஒரு விடயம், அல்லது அமெரிக்கா இப்பொழுதும் சீனாவுடன் முரண்படக்கூடிய விடயம், அமெரிக்காவுக்கும் தாய்வானில் உள்ள, அதாவது வந்து சீனாவிலிருந்து தப்பிச் சென்று தாய்வானில் தப்பி தற்பொழுது அங்கே இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இடையே $250 பில்லியன் ஆயுத உடன்பாடு ஒன்று இருக்கின்றது. அந்த ஆயுதங்கள் விநியோகிக்கப்படுகின்ற பொழுது, அல்லது அந்த ஆயுத விநியோகங்கள் தொடர்பான விவகாரத்தில் நிச்சயமாக அமெரிக்காவும் சீனாவும் பொருதுகின்ற நிலை அல்லது முரண்படுகின்ற நிலை வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு உண்மையிலேயே கனடாவுடனான உறவு என்பது பலப்படுத்தல் தேவை உள்ள ஒரு உறவாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய இந்த விஜயம் கூட ஒரு சாதாரணமாக எங்களுடைய உறவு தொடர்கின்றது, எங்களுக்கு நீங்கள் செல்வதில் அக்கறை இல்லை என்பதை காட்டுவதாக இருக்கும். மறுபக்கமாக இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அமெரிக்கா இந்த விவகாரத்தை கவனிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா பியப்பொலி வீரன் அரசின் ஆசீர்வாதத்துடன் அவரது விஜயம் என்பது தாய்வானுக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அவர்களுக்குரிய ஆதரவு புலத்தை அதிகரிக்கலாம், அல்லது அவர்களுக்கு உரிய அக்கறையான பயனுள்ள செயல்களை செய்வதில் முனியலாம். அவ்வாறான நடவடிக்கையில் அமெரிக்கா இப்பொழுதும் ஈடுபடக்கூடிய நாடு. எனவே இப்பொழுது இந்த விஜயம் என்பது இங்கே எங்களுக்குள் பிரச்சனை இல்லை என்பதை காட்டுவதற்காகவும், அதே நேரம் சீனாவிற்கு ராஜதந்திர உறவு என்பதை விடவும், அந்த நான் குறிப்பிட்ட ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பொருட்களை அவர்கள் பெறக்கூடிய பொருட்கள் என்பன உண்மையிலேயே அவர்களுக்கு மிகவும் தேவையான பொருட்களாக இருக்கின்றன. அதேபோல அவர்களால் சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பன நிச்சயமாக அவர்களுக்குரிய சந்தைகளை திறக்கின்றன. இப்பொழுது இந்த மின் வாகனங்களோ அல்லது சீனாவில் தயாரிக்கின்ற வாகனங்களோ கனேடிய சந்தையை அடைகின்ற பொழுது சில வேளைகளில் அமெரிக்க தயாரிப்பு வாகனங்களுக்கும் இந்த சீன தயாரிப்பு வாகனங்களுக்கும் அல்லது ஐரோப்பிய வாகனங்களுக்கும் சீன வாகனங்களுக்கும் இடையிலான விலை மாறுபாடு என்பது, ஒரே செயற்பாடுடைய வாகனங்களுக்கு கூட ஒரு $15,000-$20,000 வித்தியாசமாக இருக்கும் என்றால் மக்கள் சீன வாகனங்களை நாடி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எனவே அந்த சந்தையில்
1: ஆரம்ப தகவலின் அடிப்படையில் வருகின்ற வருடம் அளவில் இந்த பிவைடி வாகனங்கள் சந்தைக்கு வரும் என்றும், காட்சியறைகள் அமைக்கப்படுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஆரம்ப விலை 25,000 அளவில் இருக்கும் என தகவல் வெளிவருகின்றது. இது ஒரு நல்ல விலையாக பலரும் விரும்பி அணுகக்கூடிய ஒரு விலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நீங்கள் முதலில் குறிப்பிட்ட விடயம் பாதுகாப்பு விடயம் என்பது தொடர்பாக, இவ்வாறான தலையீடுகள் சீனாவினாலும் இந்தியாவினாலும் மேற்கொள்ளப்பட்டது குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலையில்தான் இரண்டு நாடுகளிடையான உறவு நிலையும் மேம்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு கனடா தள்ளப்பட்டு, அதற்கான அதாவது முன்னர் நடந்ததை மறப்போம் என்ற ரீதியிலும் தொடர்ந்து நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்வோம் என்ற ரீதியிலும் நகர்ந்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இப்பொழுது இன்று வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த லோரன்ஸ் பிஷ்னோய் கும்பலின் குறிப்பு ஒன்று வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக காவல்துறை நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட தகவலில், காவல்துறை அதிகாரி ஒருவருடைய தகவலின் அடிப்படையில், 1,000 துப்பாக்கி நபர்கள் இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதற்கு தங்களுடைய கும்பலில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாரிய அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு தயார் நிலையில் அந்த குழு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது கனடாவில் இருக்கிறதா? அவ்வாறானால் இவ்வளவு காலமும் இந்த விடயம் தெரியாமல் போனதுக்கான காரணம் என்ன என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
2: இல்லை, இதில் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயத்தில் முக்கியமான விடயமானது இந்த பிஷ்ணோ, அதாவது வந்து லோரன் பிஷ்ணோ என்பவர், அவர் சிறையில் இருந்து கொண்டே இதை இயக்குகின்றார். இந்திய சிறையில் இருந்து அவர் சிறை கைதி. அவருடைய பெயரில் இந்த குழுக்கள் இயங்குகின்றன. அந்த குழுக்களின் பெயர்கள் கூட, அந்த பெயர்கள் கூட சில வாகனங்களில் கனடாவில் அந்த பெருமிதமாக அச்சடிக்கப்பட்டு அவர்கள் அவரை பின்பற்றுபவர்களாக அல்லது ஆதரவாளர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பம் குழப்பம் இருக்கின்றது. அது அவர்கள் செய்கின்ற வேலைகள், அந்த பணப்பறித்தல் அல்லது பயமூட்டி வியாபாரங்களை முடக்குதல் போன்றவற்றில் வெற்றி கண்டவர்களாகவும், அந்த நடவடிக்கையில் இந்த கெனடி அரசு நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த விடயத்தை மட்டுப்படுத்த முன்வந்ததாகவும் இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த இவ்வாறான விடயம் என்பது கனடாவில் ஒரு சட்ட ஆக்கத்திற்கு வழிவகுத்திருக்கின்றது. சி9 என்கிற சட்டவாக்கம், அந்த சட்டவாக்கத்தின்படி இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சான்றுகளை அல்லது கொடிகளை அல்லது இலச்சினைகளை கொண்டது என்பது கனடாவில் குற்றவியலாக்கப்படப் போகின்றது. அந்த சட்டத்தின் பிரகாரம் நடைமுறைக்கு வரும்பொழுது இவர்களால் இவ்வாறு பகிரங்கமாக செய்யப்பட முடியாது என்றால் இவர்கள் தடை செய்யப்பட்டு விட்டார்கள் கனடாவில் கடந்த ஆண்டு. ஆனால் இந்த கடிதம் கூட இப்பொழுது அனுப்பப்பட்டதில்லை. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அனுப்பப்பட்டதாகத்தான் இந்த பத்திரிகை குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது அதனை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அந்த கடிதத்தின் பின்னான தற்பொழுது இந்த 10 மாதங்களில் இது மௌனமாக கடந்து சென்ற நடவடிக்கைகளாக கனடா எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் என்பன ஆணித்தரமானவையாகவும், அதேவேளை அடையாளம் காணப்படுபவர்களை நாடு கடத்துவதாகவும், குறிப்பாக கனேடிய பிரஜைகளாக இருந்தால் கூட அவர்களுடைய பின்புலங்கள் அறியப்பட்டு அவர்கள் நாடுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட கொண்டு வரக்கூடியதான சட்டவாக்கங்கள் எல்லாம் சீர்திருத்தப்பட்டு, குறிப்பாக C22 என்கின்ற சட்டம். அதே போன்று இப்பொழுது அந்த C9 என்கின்ற சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறான இவர்களுடைய செயற்பாடுகளை ஊக்குவிக்கின்ற மாதிரியான செயல்களை மட்டுப்படுத்தி அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துதல் என்பது கனடாவை பொறுத்தவரையில்

0: உடனடியாக கனடிய பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி அவர் தான் அப்பொழுது இருந்த பாதுகாப்பு அமைச்சராக அவர்கள் தான் இந்த பட்டியலில் இருந்தார். எனவே இந்த பயங்கரவாத பட்டியலில் இடப்பட்டிருக்கின்ற அந்த கம்பேட்டிங் ஹேட் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த C9 என்கின்ற சட்டம் நிச்சயமாக இவர்களுக்கான ஒரு தடைப்புள்ளியாக வரும். ஆனால் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடைமுறையை இந்தியா கொண்டு வர வேண்டிய தேவை இது இன்றியமையாததாக இருந்திருக்கின்றது என்றால் இந்தியா குறித்த பார்வையில் பல இடங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. இவர்கள் மாத்திரம்தான் இவ்வாறு ஈடுபடுகின்றார்கள் என்றால் இல்லை. அண்மையில் இந்த வாரம் பீல் போலீசார் சுமார் 22 நபர்களை கைது செய்திருந்தார்கள். இவர்கள் பயமுறுத்தி பணம் பறித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு இந்திய தரப்பை சார்ந்தவர்கள். அவர்கள் வேறு ஒரு இன குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். சீக்கிய இன குடும்பத்தை சேர்ந்தவர்களை அதிகப்படுத்திய பிரபல்யப்படுத்தப்பட்டதான ஒரு நடவடிக்கையை ஃபீல் பிராந்திய போலீசார் மேற்கொண்டிருந்தனர். எனவே இவ்வாறான நடவடிக்கைகளுக்கான பின்புலமாக இந்தியா இருப்பதால் இந்திய இந்த புலனாய்வு மற்றும் பாதுகாப்பும் கனடாவின் புலனாய்வும் மற்றும் பாதுகாப்பும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவையை இன்றியமையாததாக ஆக்கியிருக்கின்றது என்பதுதான் உண்மை.
1: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட உங்களுக்கு நன்றி.
0: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: Everything okay? No problem and jinam.
4: Bar glam closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155, 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillam illa, Dad. Silvam.
3: Chari, chari.
6: மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

CMR தமிழ் FM 101.3 செய்திகள். மின்சாரம், குடிநீர், சுகாதாரம், உணவு மற்றும் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஒளிபரப்பு மற்றும் ஊடகம் உட்பட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த குழந்தைகளின் தந்தை என கூறப்படும் நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையான் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைக்கும் வரை காத்திருப்பதாகவும், விசாரணை அதிகாரிகளிடம் தானும் பல கேள்விகளை கேட்க உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார்.

0: யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தினை மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது ஜேவிபியின் இனவாதத்தின் உண்மை முகம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருக்கின்றார். யாழ் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மாநில கட்சிகளின் வருமானம் 51% சரிந்திருப்பதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டும் முடிவுக்கு எதிராக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது. கட்சிகளின் நிதி விவகாரங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என்றும் விதிகளை மீறும் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஜனநாயக திருத்தங்களுக்கான சங்கம் 36 மாநில கட்சிகளின் தணிக்கை அறிக்கைகளை ஆய்வு செய்து புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. ஸ்வீடன் பாதுகாப்பு நிறுவனமான சாப் ஓட்டோவா தனது கிரிப்பன் ஈ ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய தேர்வு செய்தால் யுக்ரைன் விமானப்படைக்காக தயாரிக்கப்படவுள்ள சில விமானங்களை கனடாவை கட்டமைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் ராணுவ எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கத்தில் அந்த நாட்டின் வருவாய் ஆதாரங்களை குறிவைத்து அமெரிக்க நிதித்துறை புதிய மற்றும் கடுமையான பொருளாதார தடைகளை அதிரடியாக அறிவித்துள்ளது. ஈரானின் மூத்த அரசியல் பிரமுகரும் முன்னாள் இடைக்கால வெளியுறவுத்துறை அமைச்சருமான அலி பக்கேரி கானி மொஸ்கோவில் பிரேசில் மற்றும் எகிப்தின் உயர்மட்ட அதிகாரிகளோடு தனித்தனியாக சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795 நவீன்.

0: இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். தற்பொழுது வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், இன்று அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ். இந்த வார இறுதி நாட்களில் சிறப்பான காலநிலை நிலவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், நாளை மறுதினம் 22 பாகை செல்சியஸ் ஆக இருக்கும். இரண்டு நாட்களிலும் சிறப்பான காலநிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை மழைக்கான சாத்தியக்கூறுகள் 30% தென்படுகின்றன. திங்கட்கிழமையும் வெப்பநிலையே 22 பாகை செல்சியஸ் ஆகவே அதிகூடிய வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rogue 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஆண்ட்ரியா ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் .kilikoot.ca மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 கிச்சனர் வாட்டர்லூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9 3 9 3

0: தாமூர் நிறுவனம் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். தற்பொழுது மார்க்கம் நகரில் சேவையாற்றுகின்றது தாமூர் நிறுவனம். பிசிசாகா பிரம்டனில் பல வருடங்களாக வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தாமூர் நிறுவனம் இப்பொழுது மார்க்கத்தில் 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 சேவையாற்றுகின்றது. வாடிக்கையாளர்களின் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக கோலாகலமாக ஆரம்பமாகி அடகு சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அடுத்த மாதத்துக்கு எந்தவித வட்டியும் இல்லாத அடகு சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நகைக்கு பணம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலதிகமாக பணமாற்று மற்றும் 120 நாடுகளுக்கு ரெமிட்பி ஊடாக கட்டணம் இல்லாமல் பணம் அனுப்ப முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை வரவேற்கின்றது தாமூர் நிர்வாகம். 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 தொடர்புகளுக்கு 9057-667-7200 தாமூர் நிறுவனம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
7: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது?
8: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
9: VKRH.com. தமிழின் சிகரம் CMR தமிழ் FM.

சிஎம்ஆர் தமிழ் ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். இதே அலைவரிசையில் இரவு 9 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். காலை ஒலிபரப்பில் செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: கருதி.
1: அட போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க.